திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 41 நிமிடம் ஆய்கொண்டிருக்க தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்ட உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு நேர்படுத்துங்கள். 0112-775-3 அதே போல 0112-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்கள். 0706-4710-26 என்று எமது வட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0706-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல வசமிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கல்கியை தெரிந்து ஆனந்தம் இருக்கிறாங்க. மாத்திரந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த நேரம் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக தேவி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைய காலை நேர வணக்க மக்க நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ரோஹித் வரன், மகள் தன்ஷியா, கணவர் இளையராஜாவை இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு ஹப்பத்தில் இருந்து தொடர்லாக்களை ரோஷி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விஜயகுமார், தீபா, விதுரா, அதேரா, சாந்தான், லக்ஷா, தொண்டமான்புரம், கொடைக்கலை, ட்ரைட்டன்ஸ் யாவர் மிகச்சூடி இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தையா காளிமுத்து வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். இப்படி கந்த எட்டியந்தோடைய சேர்ந்த மனோஜ், பிரமீலா தம்பதிகளின் செல்வ புதல்வி கனிஷ்கா தன்னுடைய அகிவினத்தை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா மனோஜ், அம்மா பிரமீலா, ஆட்டி ராஸ், அம்மா சித்தப்பா மார்களான தன்ராஜ், பிரசாத் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். கேரளின் ஆகாஷ் இருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜா பண்டார் விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கறை பத்தனை இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முத்துகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகாதனிய கோவில் அருகில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தனபாலன் வந்திருக்கிறாரு. ஹட்டன் அந்த நவீன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கறை பற்று பொப்டிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். திமுதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருண் சந்திரா வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வேதிவலை இருந்து சம்பத் மாவத்தை நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இவர்களும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. அதுக்கு முன்பதாக உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற கலை, கலாச்சார, விளையாட்டு மற்றும் பாரம்பரியமான நிகழ்வுகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் 0706-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு அந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. சம்திங் சம்திங் உனக்கும் இனிக்கும் திரைப்படத்துக்காக டிஎஸ்பி நிசியல்

சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக டிஎஸ்பியின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் காலை 5 மணி கடந்த 53 நிமிடமாக மீண்டு வழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பூனாகலையில இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரத்ன செல்வி, மதுஷிகா, லக்ஷிகா மற்றும் தில்ஷான் டிலக்ஷன் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பணாமத்திலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கந்துசுவாமி ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமணிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சீதா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு தன்னை மணித்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இழுத்தன்ன ராதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. மீப்பெட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கோபால் வந்திருக்கிறாங்க. மீப்பெட்டி கந்தை எட்டியாந்தூரில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கோபால் வந்திருக்கிறாங்க. இன்று எங்கள் செல்ல மகள் துளசிதனுடைய 11வது ஆக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அம்மா தேவிகா, அப்பா கோபால், அக்கா சஞ்சனா மற்றும் அண்ணா ஷான், தாத்தா பெருமாள், அம்மம்மா சுந்தரி, பாட்டி பழனியாய் மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் நோய் நொடி இன்றி சிறப்புடன் வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசனமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதே விலை கோஸ்டாந்தி கிருஷ்ண காந்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு நியான பாடல் இது ஐயன் திருப்பத்துக்காக.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியிற நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-2-775-0003 அதேபோல 0112-2-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0712-4710-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். 0712-4710-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளுங்கள். அதே போல முகநூல் வழியாக அமைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 வரை, ராகு காலம் காலை 7:32 9 வரை, யமகண்டம் காலை 10:32 12 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அன்பு, கடகம் வெற்றி, சிம்மம் போட்டி, கன்னி அசதி, துலாம் சாந்தம், விருச்சிகம் முயற்சி, தனுசு ஓய்வு, மகரம் பாராட்டு, கும்பம் பணிவு, மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அன்பு, கடகம் வெற்றி, சிம்மம் போட்டி, கன்னி அசதி, துலாம் சாந்தம், விருச்சிகம் முயற்சி, தனுசு ஓய்வு, மகரம் பாராட்டு, கும்பம் பணிவு, மீனம் பாசம். இவை இன்றைய

விசிபட்டினம் திரைப்படத்துக்காக கே சித்ரா மற்றும் ஸ்ரீனிவா ஸ்ரீராம் ஆகியோர் சேர்ந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். வெட்டக்கோடிலிருந்து விமலேந்தர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சப்பமளுக்கு அந்த பெரிய குறியானே வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஐயா கண்ணே ராசமாணிக்கம் ராஜேந்திரன் ரசுலகம குசல் ராஜா ஆதி முல்லமையா கிருஷ்ண பக்தன் ராசையா குணசீலன் இவர்களையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடுறது கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வளமை போலவே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நட்படி முனை MTA சத்தார் வந்திருக்கிறாங்க. ஓய்வு நிலை அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பனை காலை பொழுது வணக்கங்களோடு கொஞ்சம் கணித அசூதி வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகல் இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. பிரியா சஞ்சய் சந்தோஷ் தனுஷியா மற்றும் உறவுகள் யாவும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட வந்து கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பிக்கினி அறிவிப்பாளினி சகோதரி சிவானி ஜி. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்த மொழிக்கட்டும், நித்தனம் எங்கிலும் மொழிக்கட்டும், நிகரில்லா புகழ் உண்டு ஜொலிக்கட்டும். வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. எட்டாம் பீட்டியில் இருந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சிவானிமா அன்பான வணக்கம், எப்படி இருக்குங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக திச மகாரம் கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? புவனேஸ்வரன் மங்கிகரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்புரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வினோதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிற புதுச்சேரி கோவிந்தன் பெட்டிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மஸ்கலியா பிரவுன் சீட்லிருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பனை காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்புடன் இனிய காலை நேர வணக்கம் எங்கள் அன்பு தொகுப்பாளினி சிவானி. நான் பகவந்தலாவ பெரிய அயல்படை மீன்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெய சந்திரகுமார். விடியலோடு எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அம்மா அனலட்சுமி, சகோதரன் விஸ்வநாதன், மனைவி ராஜினி, மகன்களான ஹரி ஜெராட் மற்றும் ஹரிஜன் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. மாளிகா வத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவனன் வந்திருக்கிறாங்க. தொண்டை மலர் செல்வ சிந்தி சுதன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா. பெர்னாட்சா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜோ, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு விளத்கோப்பேட்டிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சாமிமலை சிங்காரவத்தை சேர்ந்த டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. சாமிமலை சிங்காரவத்தை சேர்ந்த மோகன் ராஜ் யோகமலர் இவர்களுடைய செல்வ புதல்வி சங்கீதா இன்றைய தினம் தன்னுடைய அகிவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களும். அவரை வாழ்த்துவதாக பாட்டி பூமணி, தாத்தா கந்தசாமி, அண்ணன் டி கே தினேஷ் மற்றும் அலெக்ஷன் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். படத்திலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்திரை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. விழுந்து கூட வேறு விளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்காங்க. ஹட்டன் கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா, வீரிய, திருச்செல்வம், அருண்மொழி, ES பாலச்சந்திரன், சண்முகநாதன், அங்குமுத்து, குணசீலன், இதய ரத்னம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த மாதிரி இனிமையான பாடல்

ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடுகிழ் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலியின் காதலியா ஜெய்சிவானி. நன்றி, சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

மற்றும் வசந்தம் மெஃபிமின் 102.6 102.8 அலைவரிசையில் ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இருந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைய பிரதான செய்தியாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் கம்பஹாவில் நடத்திய மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்கள் தான் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் தெரிவித்த பிரதானமான ஒரு செய்தி, குறிப்பாக கைதுகளிலிருந்து எவருக்குமே சலுகை வழங்கப்பட மாட்டாது என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. இன்றைய தினம் சிங்கள ஆங்கில பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வருகிறது. அதே போல எதிர்வரும் 3 மாதங்களுக்கான எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கான 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த செய்திகள் இந்த தினம் பிரதானமான செய்திகளாக இருப்பது காலம். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கிணங்க இலங்கையிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்கப்பட நிலைமை இருக்கிறது. இருந்தபோதிலும் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தாமல், அதிக சுமையை மக்களுக்கு வழங்காமல், அதில் மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்தி இன்றைய தினம் பிரதான முக்கிய செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து தெளிவடின் உருவச்சுலை போலீசாரால் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயங்கள் தற்போது பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்து, இந்த உருவச்சிலை அகற்றப்பட்டமைக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த தொடரும் இல்லை. இது மாநகர சபையினுடைய செயற்பாடாக இருந்திருக்க வேண்டும். இதில் பிரச்சனைகள் இருப்பதாக நேற்று தினம் இடம்பெற்ற விசேடமான ஒரு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இத்தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அதே போல யாழ்ப்பாணம் மாதகள் கடற்கரை பகுதியில் நேற்று தினம் இலங்கை வரலாற்றில் வடபகுதி கடலில் மீட்கப்பட்ட அதிகூடிய போதைப்பொருள் தொகையை கடற்படையினால் மீட்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்று தினம் இடம்பெற்ற அந்த சுற்றி வளைவு தொடர்பாக கடற்படை மற்றும் அதே போல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளுடைய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இந்த பத்தேகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே போதைப் பொருள் வர்த்தகம் இடம்பெற்ற இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் காயமடைந்திருக்கிறார், வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான சம்பவங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகை வந்திருப்பதை காரணம் இதற்காக அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது நம்ம தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை தாண்டி இன்னும் பல பல பிரதானமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த கணக்காய் அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கிறது. நுரைச்சோலை அணு நிலையத்தில் கிட்டத்தட்ட 160 லட்சம் ரூபாய் பெறுமதியான டீசல் சட்டவிரோதமான முறையில் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள், அந்த சம்பவங்களுக்கான காரணம் தொடர்பான சம்பவம் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறச்சோலையினுடைய அந்த களஞ்சிய சாலையினுடைய காவலாளி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி, நேற்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தான் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. லோக வெளந்த போலே மீள வெடி உணத் பர ஜனதாவட்டு தென்னேன் இதிரி மாசு துணட்ட கோட்டி ஹாரதா சீயக்க இந்தன சாதனையாக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம்.
காணலாம். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அதனுடைய அந்த சுமையை மக்களுக்கு வழங்கப் போவதில்லை. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு 4,100 கோடி ரூபாய் எரிபொருள் நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக இன்றைய தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதான தலைமைச் செய்தியாக வருகிறது. ஃபியூல் சப்சிடி ஆஃப் ருபீஸ் 41 பில்லியன் ஃபார் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் டு பி பிரசன்டட் டு கேபினட் டுடே என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான முதற்பக்க செய்தியாகவும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு, 3 மாதங்களுக்கு எரிபொருள் மானியம், 4,100 கோடி ஒதுக்கீடு அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிப்பு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதானமான செய்திகளாக அந்த பத்திரிகையினுடைய செய்திகள் வந்திருக்கின்றன. வீரகேசரியில் எரிபொருள் நிவாரணத்துக்காக 3 மாதங்களுக்கு 4,100 கோடி ரூபாய் அமைச்சரவை பத்திரம் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்பதும் இன்றைய வீரகேசரி, தினகரன் மற்றும் ஏனைய பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். எனவே ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த அந்த செய்தி குறித்தான தகவல் குறித்தான செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உலக சந்தையில் எரிபொருள் விலையில் நிலையற்ற தன்மை காணப்படுகின்ற நிலையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மீது சுமத்தப் போவதில்லை. எரிபொருள் நிவாரணத்துக்காக எதிர்வரும் 3 மாத காலத்துக்கு 4,100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். கம்பஹாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் அங்கு தெரிவிக்கின்ற போது பொருளாதார முன்னேற்றத்தின் உச்ச பயனை நாட்டு மக்களுக்கு முழுமையாக வழங்குவேன், 5,000 ரூபாயை பகிர்ந்தளித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் கலாச்சாரத்தை நாங்கள் தொடரப்போவதில்லை, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திகள் ஊடாகவே மக்களுக்கு நிலையான நிவாரணங்களை வழங்குவேன், பூகோள பாதக காரணிகளால் உலக சந்தையில் எரிபொருள் விலை நிலையற்றதாகவே காணப்படுகிறது, கடந்த 6 மாத காலமாக எரிபொருள் விலையில் இப்போது திரைசேரி ஊடாக நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, எரிபொருள் நிர்ணய தொகையில் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, இதற்கமைய உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வடையும் சாத்தியம் காணப்படும் நிலையில் அதன் ஒட்டுமொத்த சுமையையும் மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை, எதிர்வரும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்குரிய எரிபொருள் நிவாரணத்துக்காக 4,100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும், இதற்கான அமைச்சரவை பத்திரம் அதாவது நாளை இன்றைய தினம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள்

அரசாங்கம் முன்னெடுக்கின்ற திட்டங்கள், எதிர்காலத்தில் போகின்ற திட்டங்கள் மற்றும் அதனுடன் காணப்படுகின்ற சாராம்சங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்கின்ற விசேடமான நடவடிக்கை ஒன்றை வார வாரம் மேற்கொண்டு வருகிறார். எனவே அதனுடைய 8ஆம் கட்ட கூட்டமாக நேற்றைய தினம் கம்பஹாவில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. அதன் போதே ஜனாதிபதி எதிர்வரும் 3 மாத காலத்துக்கு 4,100 கோடி ரூபாய் பெறுமதியான வெடிபொருள் நிவாரணத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை இன்று சமர்ப்பிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்த மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. வீரகேசரி பத்திரிகையில், கைதுகளில் எவருக்கும் சிறப்பு சலுகை இல்லை, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் தெரிவித்த அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். வரையறையற்ற வகையில் அரசு நிதியை கொள்ளையடித்தவர்கள் இனி வரையறை இல்லாமல் கைது செய்யப்படுவார்கள். கைதுகளில் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப் போவதில்லை, எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். இனவாதமற்ற ஓர் அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்று மக்கள் கருதினார்கள். அதனால்தான் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எனக்கு ஆணை வழங்கினார்கள். கடந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் எந்த பகுதியிலும் இனவாத முரண்பாடுகள் ஏற்படவில்லை, அதுவே எமது மாபெரும் வெற்றியாகும். இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கு இடமில்லை என்பதை இனவாத தரப்புக்கு குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் மேலும் சில விடயங்களை கூறுகின்றார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலும் மக்கள் மத்தியில் பலம் இல்லாவிடின் அரசாங்கம் என்ற அடிப்படையில் சிறந்த முறையில் செயற்பட முடியாது. மக்களின் அதிகாரத்துக்கு மதிப்பளித்து செயற்படுகின்றோம். ஆகவே மக்களின் ஆதரவு இருக்கும் வரையில் அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. கடந்த கால அரசாங்கங்கள் குடும்ப அழகை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதனால் அவர்கள் குடும்ப நலனை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டார்கள். ஆனால் எமது அரசாங்கம் பரம்பரை அழகை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படவில்லை. அடிமட்ட மக்களால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். மக்களின் பலத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்காகவே மக்கள் கூட்டங்களை நடத்துகின்றோம். அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் சென்று மக்களுடன் அரசியல் பற்றி பேசுவேன். மக்களின் பலத்தை மேலும் பலமடைய செய்யும் பொறுப்பு எனக்கு உண்டு. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்றியிருக்கின்றேன். சண்டித்தன அரசியலை முடிவு கொண்டு வந்திருக்கின்றேன். அரசியல்வாதிகள் அனைவரும் சட்டத்தின் முன் கட்டுப்பட வேண்டும். எவருக்கும் விதிவிலக்கு வழங்கப்பட போவதில்லை. அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கினார்களாயின் அந்த அரசாங்கத்தையும் விமர்சிக்கும் முழுமையான அதிகாரம் மக்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை மக்களுக்கு முழுமையாக வழங்கியுள்ளேன். ஆட்சியாளர்களை கண்டு அச்சமடைய வேண்டிய தேவை மக்களுக்கு கிடையாது. அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே புதிய உறவுநிலை தோற்றம் பெற வேண்டும். போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முழுமையான உரிமையை வழங்கியுள்ளேன். அதனால்தான் பாராளுமன்றத்தின் பிரதான நுழைவாயிலையும் திறந்துவிட்டேன். போராட்டத்தில் ஈடுபடுவர் எந்த அளவு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும், அது அவரது உரிமையாகும். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்களின் எல்லை எது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும். புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக கடுமையான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப் போவதில்லை, ஏனெனில் மக்கள் பிரதிநிதிகள் மக்களோடு இருந்தவாறு செயற்பட வேண்டும். கடந்த அரசாங்கங்களில் வரையறையற்ற வகையில் அரசு நிதியை கொள்ளையடித்தவர்கள் இனி வரையறை இல்லாமல் கைது செய்யப்படுவார்கள். கைதிகளில் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப் போவதில்லை, எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. இனவாதமற்ற ஒரு அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்று மக்கள் கருதினார்கள். அதனால்தான் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எனக்கு ஆணை வழங்கினார்கள். கடந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் எந்த பகுதியிலும் இனவாத முரண்பாடுகள் ஏற்படவில்லை, அதுவே எமது மாபெரும் வெற்றியாகும். இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கு இடமில்லை என்பதை இனவாத தரப்புக்கு குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்பதாகவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கம்பஹா மக்கள் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதன் போதுதான் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களையும் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நாட்டினுடைய இப்போது உலக சந்தையில் அதிகரித்திருக்கின்ற எரிபொருள் விலை உலகில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு சிக்கல்களை தோற்றுவித்திருக்கிறது. அவ்வாறு இருப்பினும் இந்த கடந்த வருடத்தினுடைய 3 மாத காலப்பகுதி, அது ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாத காலப்பகுதிக்கு அரசாங்கம் டீசலுக்கும் அதே போல பெட்ரோலுக்கும், டீசலுக்கு 100 ரூபாய் ஒரு லிட்டருக்கு, பெட்ரோலுக்கு 20 ரூபாய் என்ற மானியத்தை வழங்கி அந்த விலையினுடைய அதிகரிப்பை பொதுமக்களுக்கு வழங்காமல் அரசாங்கம் அதனை பாதுகாத்து வந்தது. அதே போல

இப்போது மீண்டும் நிலையற்ற தன்மை உருவாகி இருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய மோதல், அதனுடைய ஹோமோச ஜனசனுடைய பதற்றநிலை ஆகிய காரணமாக மீண்டும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வருகிறது. ஆனால் அந்த அதிகரிப்புக்கு ஏற்ப இலங்கையிலும் எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு அதிகரித்தால் அது மக்களுக்கு பாரிய சுமையாக அமையும். அதனால் அந்த எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டு மக்களுக்கு சுமையை சுமத்தாமல் திரைசேரியூடாக அதற்காக நிவாரணத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது கூறுவது மாத்திரமல்ல, இன்றைய தினம் அது தொடர்பான விசாரணமான அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட போகிறது என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த காலப்பகுதியில் நாட்டினுடைய வளர்ச்சி போக்கினுடைய அந்த நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே பொருளாதாரம் முக்கியமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. எனவே அந்த வளர்ச்சி அடைந்து வருகின்ற அதனுடைய நன்மைகளை நாட்டு மக்களுக்கு அதனூடாக வழங்க வேண்டும். எனவே மக்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் பணத்தை வழங்கிவிட்டு அவர்களுக்கு நிவாரணம் என்று ஏமாற்றுகின்ற அரசாங்கம் இதுவல்ல. பொருளாதார ரீதியில் வருகின்ற நன்மைகளை மக்களுக்கு நேரடியாக வழங்குகின்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும். கைதிகளில் இது பாரபட்சம் இல்லை. எனவே நாட்டை வங்குரத்தில் செய்ததற்கான காரணிகளாக அமைந்த பல நடவடிக்கைகள் களையப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு கட்டமாக ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அரசியல்வாதிகள் சட்டத்துக்கு மேலாகவோ மக்களுக்கு மேலாகவோ அதிகாரம் படுத்துவதாக இல்லை, மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கும் சட்டம் சமமாக அமல்படுத்தப்படும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் நேற்று கம்பகா கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான தகவல் பிரதான செய்தியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இருப்பது காணலாம். மத்தியகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகள் வருகிறது. திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. கரந்தினியை சுத்தாகே ஓடரையற்ற பாப்பத்திரையோ மத்தியகமதி மினிமரதி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் திவைன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கபினி மவஹா திரியோதரியதுரு மருட்ட என்பதாகவும் மவட்டாத் மரப்பத்தில் துவால் என்பதாகவும் இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவது காணலாம். கரந்தினிய சுத்தா என்பவருடைய உத்தரவின் பெயரில் நேற்றைய தினம் பத்தேகம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கற்பிடி தாய் ஒருவரும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு பெண்ணுக்கும் படுகாயம் ஏற்பட்டிருப்பதாக திவைன பத்திரிகை தலைப்பட இன்றைய லங்கா தீ பத்திரிகையில் மதுரமான செய்தி. காரைக்கு நெபி திரிதுரத்தறிய நவத்தா பண்ண பண்ண வெடித்தியலா பாத்தாள வெடிவலின் பத்தேகம எல்லா என்பதாக இன்றைய தினம் லங்கா தீபத்திற்குடைய பிரதான தலைப்புச் செய்தியாகும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திக்கு நாங்கள் இப்போது பார்க்கலாம். முச்சக்கர வண்டியில் வந்தவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு, பெண் உட்பட இருவர் உயிரிழப்பு மத்தேகம பகுதியில் சம்பவம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்று தினம் இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அதில் கொல்லப்பட்ட ஒரு பெண் போதைப் பொருள் வழக்குடன் தொடர்பட்டவர் என்பதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் பத்தேகம பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்த நபர்களை இலக்கு வைத்து இனந்தெரியாத சந்தேக நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் உட்பட இருவர் இழந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்பதோட பகுதியில் நேற்று 27ஆம் தேதி காலை மேற்படி துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியிருந்தது. முச்சக்கர வண்டியொன்றை பின்தொடர்ந்து வந்த கார் ஒன்று அல்பதொட பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டியை வழிமறித்த போது குறித்த காரிலிருந்து T56 துப்பாக்கியுடன் இறங்கிய நபர் ஒருவர் சரமாரியாக முச்சக்கர வண்டி சாரதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார். இதன்போது முச்சக்கர வண்டியில் பின்னால் அமர்ந்து பயணித்த இரு பெண்களும் உடனடியாக முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி தப்பியோட முயற்சித்த போது குறித்த துப்பாக்கிதாரி இரு பெண்களையும் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கீழே விழுந்தார். இதன்போது மற்றைய பெண்ணையும் பின்தொடர்ந்து சென்று அவரை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதமை சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. சம்பவத்தை அடுத்து துப்பாக்கிதாரி காரில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். மேற்படி சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலேயே இருந்ததோடு மற்றொரு பெண் பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக காலி கராபடிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்நிலையில் காயமடைந்த மற்றைய பெண் ஒருவர் காலி கராபடிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிரிழந்த பெண் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய எனவும் அதற்கமைவாக குறித்த பெண் பத்தேகம குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையாகி கையப்படுவதற்காக நேற்றைய தினம் அவரது தோழி ஒருவருடன் அப்பகுதிக்கு வருகின்றிருக்கின்றார். கையெழுத்திட்டு அங்கிருந்து திரும்பிச் சென்றிருந்த சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு அவர்கள் பயணித்த வாகனத்தை வழிமறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாகவும் சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். 47 வயதுடைய அம்பலாங்குடை கொட்டகென பகுதியைச் சேர்ந்த கலுநோனி என புனைப்பெயரால் அறியப்படும் பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அத்தோடு உயிரிழந்த நபர் 46 வயதுடைய அம்பலாங்குடை மீட்டியாகூட பகுதியைச் சேர்ந்து வருவதோடு அவர் வாடகைக்கு முச்சக்கர வண்டி செலுத்துவனவும் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இரு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதற்கான போதைப் பொருள் சம்பவம் தொடர்பாக அந்த பெண் பத்தேகம குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையாகி கையெழுத்திடுவதற்காக நேற்று தினம் அவர் தோழி ஒருவரோடு அப்பகுதிக்கு வருகின்றிருக்கிறார். எனவே கையெழுத்திட்டு விட்டு அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் வழிமறித்த துப்பாக்கிதாரிகள் இந்த முச்சக்கர வண்டி சாரதியையும் அதே போல அந்த பெண்ணையும் விளக்க வைத்து துப்பாக்கி நடத்தியிருக்கிறார்கள். இதில் காயமடைந்த ஒருவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தினம் மற்றொரு செய்தியும், நேற்று தினம் மாதகள் யாழ்ப்பாண மாதகள் கடற்பகுதியில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மாதகள் கடற்கரை பகுதியில் 150 கோடி ரூபாவுக்கும் அதிக போதைப்பொருள் மீட்பும், படகொன்றுடன் சந்தேக நபர் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் யாழ் மாதகள் கடற்பரப்பில் 81 கிலோ ஹெரோயின் மீட்பு, வட பிராந்தியத்தில் கைப்பற்றப்பட்ட அதிகூடிய போதைப்பொருள் என்பதாக அந்த செய்திக்கு இந்த தினம் பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்தி இன்றைய தினமின பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. உத்துரை லொக்கும கூட்டுத்தொகையை அத்தடங்குவற்ற என்பதாக இன்றைய தினமின பத்திரிகையிலும் அதுரமான செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். மறுநாள் பத்திரிகையில் போட்வின் குடபாதி கிலோ அசு எக்க ஐஸ் குடு அல்லாய் என்பதாகவும் இன்றைய அருண பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மதுரமான செய்தி ஏனைய பத்திரிகையிலும் ஆங்கில பத்திரிகையிலும் பிரதானமான முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாதகள் குசுமந்துறை கடற்பகுதியில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 1.5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி மிக்க 81 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடற்படையினர் கிடைத்த விசேட புலனாய்வு தகவலுக்கு அமைவாக யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் ஒளிப்பணியகத்தின் பங்களிப்புடன் கடற்படையினர் இணைந்து இந்நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன்போது மாதகள் குசுமந்துறை கடற்கரை பகுதியில் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் 45.5 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 35.7 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் ஆகியன மீட்கப்பட்டிருக்கின்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மீன்பிடி படகொன்றும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. வடப்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்ற மிகப்பெரிய போதைப்பொருள் தொகுதி இது என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பாக கடற்படை பேச்சாளர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது வட பிராந்தியத்தில் கடற்படையினரால் அண்மைய காலத்தில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை இதுவாகும். புலனாய்வு தகவல்கள் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பங்களிப்புடன் கூட்டு நடவடிக்கையினாலேயே சாத்தியமானது. கடல்சார் சூழலில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மிகவும் சிக்கலானவை. சவால்கள் இருந்த கடல் சூழலை முறியடித்து நவீன தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் வழிகாட்டலின் மூலம் இந்நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடல் எல்லை மிகப்பெரியது என்பதோடு இது ஒரு சர்வதேச பிரச்சினையாக உருவெடுத்திருக்கிறது. எனவே சர்வதேச கடத்தல் வலையமைப்புகளை முறியடிக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் ஒத்துழைப்புகளையும் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பொதுமக்களின் நல்வாழ்வுக்கும் முக்கிய பங்காற்றும் மீனவ சமூகத்தினர் ஜீவனோபாய உரிமைகளுக்கு கடற்படை எப்போதும் மதிப்பளிக்கும். எனினும் மீன்பிடி நடவடிக்கை எனும் போர்வையில் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர் தொடர்பில் யாழ் போலீஸ் போதைப்பொருள் பிரிவின் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த விவகாரமானது நேற்று தினம் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் தெரிவிக்கின்ற போது முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த நாட்டினுடைய இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதே போல குற்ற கும்பல் வலையமைப்பு இல்லாதொழிப்பதற்காக அரசாங்கம் துரிதமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. எனவே இதில் எவரும் தப்ப முடியாது. தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மற்றும் இந்த பாதாளகுல செயற்பாட்டை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். எனவே இந்த மீனவ சமூகம் இந்த ஒரு சிலர் மீனவ சமூக ஒரு சிலர் இந்த போதைப்பொருள் வலையமைப்போடு தொடர்பட்டிருக்கலாம் அல்லது அறியாமலும் அறியாமை காரணமாக அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற பலரும் இருக்கலாம். அவ்வாறானவர்கள் இந்த வலையமைப்பிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும், இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இவ்வாறு இந்த 1.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்படாமல் இருந்தால், அல்லது இது நாட்டுக்குள் அந்த வடப்பகுதிக்குள் சென்றிருந்தால், பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவரையும் இலக்கு வைத்து இது விநியோகிக்கப்பட்டிருக்கும். அது எந்த அளவு அழிவை சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கும்? எனவே அதனை உணர்ந்து கொண்டு சமூகத்தில் இந்த போதைப் பொருளுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் இருந்தால் உடனடியாக அந்த செயற்பாடுகளிலிருந்து விலக வேண்டும். அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகளை, போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை, அதே போல பாத உலக குழுக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக கடுமையாக மேற்கொள்ளும் என்பதாகவும் நேற்றைய தினம் பாதுகாப்பு பிரதியமைச்சரும் இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல போதைப் பொருள் தொடர்பான இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையில் அதுரபான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஐஸ் கண்டெய்னரை அல்லு சித்தியட்ட நாக்கோட்டிக் லொக்கான் அயக்கட்ட வஹாம மாறு மாறுவீம நியமித்தா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் பாதிபர் ரன்மால் கொடித்துவக்கு உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் 6 பேருக்கு உடன் அமலுக்கு ஒரு வகையில் இடமாற்றம் வழங்குவதற்கு போலீஸ் தலைமையகம் தீர்மானித்திருக்கிறது. இந்த அதிகாரிகள் மாற்றப்படுவதற்காக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவும் அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாக்கோட்டிக் அதிகாரி உள்ளிட்ட பலரும் இத்தொடர்பான விடயத்தில் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட ஐஸ் போதைப் பொருள் தொகையை கொண்டு வந்த கண்டெய்னர் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதனை அடிப்படையாக வைத்தே இந்த இடமாற்ற செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் இந்த ஐஸ் கண்டெய்னர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற போது அதன் போது இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஏனைய கடமை தவறல் போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இடமாற்றம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் பாதிபர் அன்மாள் கொடித்துவக்கும் பிரதி போலீஸ் பாதிபர் அசோக் தர்மசேனம் அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் சத்தியசகர் இருவர் அதே போல நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்டோருக்கு இவ்வாறு இடமாற்றம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பிரிவினுடைய மேலும் சில கீழ்மட்ட அதிகாரிகள் பலருக்கும் இந்த இடமாற்றம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஐஸ் கண்டெய்னர் கைது செய்யப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலாகும். எனவே சிரேஷ்ட போலீஸ் அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த போதைப் பொருள் கண்டெய்னர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே அந்த நடவடிக்கைகள் அடிப்படையாக வைத்து இப்போது அவர்களுக்கான இடமாற்றம் வழங்குகின்ற செயற்பாடு இடம்பெறுவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல முக்கியமான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி, நாமலிடம் வாக்குமூலம் பதிவு செய்த ஆணைக்குழு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஏனைய பத்திரிகையிலும் அதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகையிலும் இதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறிவர்தனவினால் பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள நாவல் ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 24ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறிவர்தன எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்சவிடமும் இப்போது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த சம்பவம் குறித்து மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை இருந்தார்கள். அதற்கமைய நீதிமன்ற உத்தரவின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 70 மில்லியன் ரூபாய் லஞ்ச பணம் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் நிமல் பெரேரா என்பவரின் வங்கிக் கணக்கு மூலமாகவோ வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக மாநாட்டில் ஊடகவியலால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஜூன் 24 திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இத்தொடர்பில் அரசாங்கத்துக்கு அறிக்கை குற்றப்புலனாய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதியமைச்சினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இத்தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல உத்தரவுகளை வழங்கும் என்பதாகவும் அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். தற்போதும் இதுதொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் எம்மால் வேறு கருத்துக்கள் எதுவும் வெளியிட முடியாது. எவ்வாறு இருப்பது இதுகுறித்து தகவல்கள் அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். செம்மணி சித்துபாதி பகுதியில் இடங்காணப்பட்ட மனித புதைகுழியில் 2 கட்ட அகழ்வுப் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிழல் வையொன்றும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த விவகாரத்தில் தற்போது விசாரணைகள் ஒரு பக்கம் நாமல் ராஜபக்சாருடைய விசாரணை தொடர்பான விடயங்களையும் அமைச்சர் கருத்துக்களாக முன்வைத்திருந்தார். அதே போல இந்த செம்மணி தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பதிலின் பிரதான தலைப்பு, திலீபனின் உருவச்சிலை போலீசாரால் அகற்றல், முறைப்பாடை அடுத்து அகற்றியதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். போலீஸ் பேச்சாளர் தெரிவித்த கருத்து இன்றைய தமிழன் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெறுகிறது. நலிநலகத்துக்காகவே திலீபனின் சிலை அகற்றப்பட்டது, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதுபான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபான செய்திகளிலும் ஏனைய பத்திரிகைகளிலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். யாழ் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த உண்ணாவிரதம் இருந்தும் உயிர் நீத்த ராசையா பார்த்திபன் என்ற தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலை போலீசார் நேற்று அகற்றப்பட்டுள்ளது. உருவச்சிலை அமைந்திருந்த இடத்துக்கு நேற்று காலை 6:30 மணியில் சுமார் 15 போலீஸ் அதிகாரிகள் வருகின்றதோடு சிலையை அகற்றி அங்கிருந்து தமது வாகனத்தில் சென்றார்கள். திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியில் நேற்று முன்தினம் குறித்த நினைவிடத்தில் பெருந்திரளானவர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே அச்சிலையை போலீசாரால் சிலை போலீசார் அகற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே இந்த திலீப நிலவேந்தனுடைய இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்தே அவர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எவ்விதமான முன்னிறுத்தலும் வழங்காமல் அவ்விடத்துக்கு 2 வாகனங்களில் வருகின்ற போலீசார் சிலையை அகற்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. திலீபன் உருவச்சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் உதயபள்ளி சத்யசகர் எவ் ஊட்லர் தெரிவிக்கையில், குறித்த சிலை சம்பந்தமாக எமக்கு கிடைத்த முறைப்பாட்டு கமைவாகவே அது அகற்றப்பட்டது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர் ஒருவரை நினைவு கூறும் வகையில் எல்லாளன் படை என்ற குழுவொன்றும் செயற்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இடங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கும் யுத்த மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை தடுப்பதற்கும் திலீபன் உருவச்சிலை அகற்றப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசாரால் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அத்துடன் அவ்வழக்கில் அடுத்த விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 2 தேதி நடைபெறவிருக்கிறது. அத்துடன் திலீபனின் நினைவேந்தலுக்காக யாழ் மாநகர சபையினால் 2069 தொடக்கம் 2009 முதல் 2026 ஆண்டு வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் ஒரு தகவலை 2009 முதல் 2026 வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் உருவச்சிலை போலீசாரால் பலவந்தமான முறையில் அகற்றப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கடுமையான விமர்சனத்தையும் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம் இருந்தபோதிலும் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று இடம்பெற்ற விசேடமான ஒரு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது சில விடயங்களை கூறியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்தை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். திலீபனின் சிலை அகற்றத்திற்கும் அரசாங்கம் தொடர்புபடவில்லை, அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டமாக மறுப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்து குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துடன் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் எவ்விதத்திலும் தொடர்புபடவில்லை என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பூநகரி பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருந்தார். அதனோடு தொடர்புடையதாக மேலும் பல விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
1: பிலிபனுடைய சிலையை அகற்றுகின்ற நடவடிக்கைக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் அது வந்து நிச்சயமாக யாழ்ப்பாண மாநகர சபை பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதற்கான அனுமதி கொடுத்தார்களா, அப்ப அந்த அனுமதி அகற்றினார்களா என்பது தொடர்பாக சரியான தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல மாநகர சபையாகவும். அந்த தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்காததன் காரணமாக அவர்கள் செய்கின்ற வேலையை இன்றைக்கு போலீசார் செய்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், போலீசாருடைய வேலையை போலீசார் செய்திருக்க வேண்டும், மாநகர சபையினுடைய வேலையை மாநகர சபை செய்திருக்கின்ற வேண்டும். ஆனால் இது ரெண்டும் தலைகீழாக நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் இன்றைக்கு திரிவேனுடைய சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தோடு அரசாங்கத்திற்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
0: கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கௌதாரி முனை சுற்றுலா முதலீட்டு அபவர திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் கடற்தொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் பூநகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன், மாவட்ட அரசாங்க அதிபர், மாகாண காணி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் முதலீட்டாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டுக்கான இடங்களை தெரிவு செய்வதற்காக பூநகரி பிரதேச செயலாளர் தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இதேவேளை தென்னிலங்கை மற்றும் வடக்கில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக மக்களிடையே மீண்டும் இனவாதம், மதவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்.
1: தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு போக்கிடம் இல்லாது இருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் இந்த சிறைச்சாலையை நோக்கி தங்களுடைய விலாசங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப அதன் காரணமாக அவர்கள் பார்க்கின்றார்கள், எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியுமா, அல்லது மக்கள் மத்தியில் மீண்டும் இன கலவரங்கள் ஏற்படுத்த முடியுமா என்கின்ற பாணியில் இருந்து கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்றவர்களாக மாற்றமடைந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் வெறி பிடித்து அலைகின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட போவது என்ன. அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் மீண்டும் தென்னிலங்கையில் ஒரு அரசியல் இனக்கலவரம் ஏற்படாதால், அல்லது இங்கும் ஒரு இனக்கலவரம் ஏற்படக்கூடாதால் என்கின்ற ஒரு பேராசை பிடித்தவர்களாக, மக்களை பிரிக்கின்ற சிதைக்கின்ற நடவடிக்கைகளை பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடு இன்றைக்கு சிறிய சிறிய சம்பவங்களை பிடித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி மீது அபதுகூர்களை கட்டமைத்து விடுவதுதான் இந்த பிரச்சனையாக இருக்கும்.
0: அடுத்த இன்றைய தினகுரல் பத்திரிகையில் ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய கம்பஹாவில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதும் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்றைய தினகுரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது, சிறு சிறு சம்பவங்களை வைத்துக் கொண்டு நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கப்படுகிறது, கம்பஹா கூட்டத்தில் ஜனாதிபதி என்பதாக இன்றைய தினகுரல் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. பல்வேறு சிறு சிறு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கப்படுகிறது, ஆனால் எமது ஆட்சி இனவாதத்திற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்பது இனவாதம் அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்கான கருவியாக அமையாது என்பதை இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு இருக்கும் கட்சிகளுக்கு கூறிக்கொள்வதாகவும் ஜனாதிபதி அலோக்குமார் திசாநாயக்க அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டிய விடயங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரத்தினுடைய பிரதான புகைப்படம், சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை பாராட்டும் வேலைத்திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம் என்பதாக ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகிறது. கல்வி பொதுத்தராதர் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை மாவட்ட மட்டத்தில் பாராட்டும் ஜனாதிபதியத்தின் வேலைத்திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாணவி ஒருவரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராட்டுவதை படத்தில் காணக்கூடியதாக இருக்கு. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னம், எம்பிக்களான செல்லத்தம்பி திலகநாதன், எம் ஜெகதீஸ்வரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வானொலியின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பா இரு.
0: 102.6 102.8
2: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி முக்கியமாக வருகிறது. ஐநா பொதுச்சபையில் அமைச்சர் விஜித்த இன்று உரை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஐநா பொதுச்சபையின் 81st கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் விவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் இன்று திங்கட்கிழமை உரை நிகழ்த்தவிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 81st கூட்டத்தொடரில் பங்கேற்கும் இலங்கை தூதுக்குழு அமைச்சர் விஜித்த ஹேரத் தலைமையில் நேற்று முன்தினம் நியூயார்க் சென்றிருக்கிறது. கடந்த 27th ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான பொதுச்சபை கூட்டத்தில் கூட்டத்தொடர் நாளை மறுதினம் 30th புதன்கிழமை நடைபெறுகிறது. இந்த கூட்டத் தொடரில் இன்று உரையாற்றியுள்ள அமைச்சர் விஜித்த ஹேரத் நல்லிணக்கம், சட்டத்தின் ஆட்சி, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், மனித உரிமைகளை நிலைநாட்ட எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார மறுசீர் தொடர்பான பல விடயங்களை முன்வைத்து உரை நிகழ்த்தவிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உரையின் போது நாட்டினுடைய தற்போது நிலவரம் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து அவர் உரை நிகழ்த்தவிருக்கிறார். நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற துணைப்பொருளில் இம்முறை இந்த அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அதில் பிரதான உரை நிகழ்த்தவிருக்கிறார் அமைச்சர் விஜித்த ஹேரத் என்பதும் இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் முக்கியமான பிரதானமான செய்தி, உலக சுற்றுலா தினம் நிகழ்வுகள் நேற்று உலக சுற்றுலா தினம். அதற்கு இணைவாக நாட்டின் பல பகுதிகளிலும் பிரதானமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பிரதமர் தலைமையிலும் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கான விசேடமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. தினகரன் பத்திரிகை அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. டிஜிட்டல் AI தொழில்நுட்ப பயன்பாடுகள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவும் என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சுற்றுலாத்துறையை மீளுருவாக்கி நவீனமயப்படுத்த டிஜிட்டல் செயற்திட்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி தெரிவித்திருக்கின்றார். சுற்றுலா மேம்பாட்டுக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மேல் மாகாண சுற்றுலா அதிகார சபை, கிரணி பல்கலைக்கழகம், தொல்பொருள் நிறுவனம், இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபை, ஆக்டா அமைப்பு மற்றும் இலங்கை ஹோட்டல் மேலாண்மை நிறுவனம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த விசேட நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். மனித படைப்பாற்றல், பாரம்பரிய மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை ஆகியவற்றால் வளம் பெற்ற உலக பாரம்பரியமிக்க நாடாக இலங்கை திகழ்கிறது. நமது வரலாற்று சிறப்பிக்க பாரம்பரியத்தை பாதுகாத்து நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பயன்படுத்துவது நம் அனைவரதும் கடமையாகும். உலகம் இன்று மிக வேகமாக டிஜிட்டல் மாற்றத்துக்குள் உள்வாங்கி வருகிறது. அந்த வகையில் சுற்றுலாத்துறைக்கு புத்துயிரூட்டுவதற்கும் அதனை மறுசீரமைக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தல் என்னும் துணைப்பொருளின் கீழ் இவ்வருட உலக சுற்றுலா தினம் அனுசரிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். மன்னாரில் உலக சுற்றுலா தின நிகழ்வு, ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு என்பதாகவும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் சுற்றுலா மதத்தலங்களுக்கு கலாச்சார அமைச்சர் விஜயம் மேற்கொண்ட செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புத்தசாசன மற்றும் கலாச்சார அமைச்சர் பேராசிரியர் கலாநிதி சுனில் செனவி நேற்று முன்தினம் 26th மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து அங்குள்ள முக்கிய சுற்றுலா வரலாற்று மற்றும் மதத்தலங்களை நேரில் பார்வையிட்டிருக்கின்றார். இதன்போது மடு தேவாலயம், திருக்கேதீஸ்வரம், மாதோட்ட விகாரை மற்றும் தலைமன்னார் கப்பலடி பள்ளிவாசல் ஆகிய 4 மதத்தலங்களுக்கு விஜய் செய்த அமைச்சர் அங்குள்ள மதத்தலைவர்களை சந்தித்து விசேடமாக கலந்துரையாடி இருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் தொன்மையான வரலாற்று சின்னங்கள் மற்றும் மதத்தலங்களின் புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மதத்தலைவர் அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். இதேபோல உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம், மன்னார் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண தொழில்துறை மன்றம் ஆகியன ஏற்பாடு செய்த உலக சுற்றுலா தினம் உணவு திருவிழா முதலாம் நாள் நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மன்னார் உப்புக்குளம் அல் ஃபதா விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. நேற்று முன்தினமும் நேற்று தினமும் இரவு 10 மணி வரை இந்த சுற்றுலா நிகழ்வு இடம்பெற்றது. எனவே உணவு உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த சுற்றுலா தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த 26 மற்றும் 27th அடிப்படையாக வைத்து சுற்றுலா தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மன்னாரில் நேற்று இரவு 10 மணி வரை இந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையிலான செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. இதன் பகுதியாக ராமர் பாலம் என்று சொல்லப்படுகின்ற தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையான அந்த பகுதிக்கு காணப்படுகின்ற மணல் திட்டுகளை, மூன்று மணல் திட்டுகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் இப்போது மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றன. அதனை பார்வையிடும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. விசேடமாக இதற்கான வெள்ளோடு நிகழ்வு ஒன்றும் அண்மை இடம்பெற்றது. அதன் பிறகு இப்போது சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள், படகு சேவைகள் உள்ளிட்ட பலவற்றை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். அதே போல உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினமும் இடம்பெறவிருந்த நிகழ்வுகள் நூரலியா மாவட்டத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நூரலியா மாவட்டத்தில் காணப்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக நேற்று முன்தினமும் இடம்பெறவிருந்த சுற்றுலா நிகழ்வுகள் இன்றும் நாளையும் இடம்பெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக மஸ்கலியாவை அடிப்படையாக வைத்து, மஸ்கலியா மோகினியல்ல அந்த மோகனி நீர்வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு விசேடமான சுற்றுலா வேலை திட்டங்கள் இடம்பெறப் போகின்றன. இன்றும் நாளையும் குறிப்பாக நீர்ச்சறுக்கு விளையாட்டுகள் உள்ளிட்ட நீர் சாகச விளையாட்டுகளை அடிப்படையாக வைத்து சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை வழங்குகின்ற நோக்கில் இந்த வலையமைப்பை அப்படியே மஸ்கலியா, மரே, மவுசாகல, நல்லத்தண்ணீர் உள்ளிட்ட பகுதிகளை அடிப்படையாக கொண்டு விசேடமான படகு சவாரி, அதேபோல நீர் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கியதான சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான விசேட செயற்பாடுகளும் இந்த இரு தினங்களிலும் இடம்பெறப் போகிறது. பிரதான மோகினி நீர்வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இடம்பெறப் போவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து. அரசு சேவையின் ஆளணி வளத்தை நவீனமயப்படுத்த புதிய நியமனங்கள், இவ்வாண்டுக்குள் 12,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். அரசு சேவையில் 125,000 பேரை புதிதாக இணைக்க உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டுக்குள் இவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. அரசு சேவையின் மனிதவள நிர்வாகத்தை நவீனமயப்படுத்தும் நோக்கில் அரசு சேவை மனிதவள முகாமைத்துவ தகவல் முறைமை நேற்று உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக, அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நாட்டில் சுமார் 12,00,000 அரசு ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த ஆண்டில் மேலும் 120,000 அதிகமானவர்கள் அரசு சேவையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதற்கான நிதி ஒதுக்கப்படுகிறது. பொது நிர்வாக அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவ் HR முறைமை மூலம் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் தகவல்கள், சேவை நிர்வாகம் மற்றும் மனிதவள நடவடிக்கைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன. தற்போது அரசு நிறுவனங்களில் காணப்படும் பழைய ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை பராமரிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பழைய ஆவண காப்பகங்கள் மற்றும் பிரித்தானிய ஆட்சிக் காலத்திலிருந்து பராமரிக்கப்பட்டு வரும் ஆவணங்களை கையாள்வதில் நிறுவனங்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொள்கின்றன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களுக்கு சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டாலும் சில கோப்புகளில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாக சில ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த நன்மைகள் பெறுவதில் இன்னும் சிக்கல் இருக்கிறது. இப்பிரச்சினைக்கு கவ் HR போன்ற டிஜிட்டல் முறைமைகள் தீர்வாக அமையும். அரசு சேவையின் செயற்திறனை அதிகரிப்பதோடு பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை விரைவாக வழங்குவதற்கும் இது உதவும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அமைச்சர் சந்தன அபயரத்ன் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். மேலதிக செய்திகளை பார்ப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகின்ற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, லங்காதிபதியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடிக்கிறது. விகரணையின் ஹெலிவை நொரச்சோலே லக்ஷ்த எக்கசிய ஹெட்டக டீசல் ஹொரப்பாரு கீன் கபடா பாரகரு இவத்தட்டு கலக்கப்பட்டாங்கல பட்டாங்கல ஜாவாரமக்குதை செக்கையாக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நொரச்சோலை அணு நிலையத்தினுடைய நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 160 லட்சம் ரூபாய் பெறுமதியான டீசல் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டுவதான விடயம் இப்போது கணக்காய் வரிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த களஞ்சியசாலினுடைய பொறுப்பாக இருந்து ஒருவர் இப்போது பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. பல காலங்களாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விடயங்கள் இப்போது அம்பலமாக இருக்கிறது. நுரைச்சோலை லக்விஜய அணு நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பெறுமதியான டீசல் தொகையை அங்கிருந்து அந்த அணு நிலையத்துக்கு கிடைக்கவில்லை என்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் குறித்து தற்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எலக்ட்ரிக் சிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் உயர்மட்ட அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. அதில் மேலும் பல விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. இந்த லக்விஜய அணு நிலையத்திற்கு கொலன்னாவை மற்றும் சபகஸ்கந்த ஆகிய எரிபொருள் முனையங்களிலிருந்து கிட்டத்தட்ட கொண்டு டீசல்கள் இவ்வாறு அந்த அணு நிலையத்துக்கு கிடைக்கவில்லை. அதாவது கொலனாவிலிருந்தும் சப்புகஸ்கந்திலிருந்தும் இந்த நுரைச்சோலை லக்விஜய அணு நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகின்ற டீசல் இதுவரை கிடைக்கவில்லை என்பதாக உள்ளக கணக்காய்வில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2025 டிசம்பர் மாதம் இரு சந்தர்ப்பங்களிலும் 2026 ஜனவரி மாதம் 3 சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு இந்த அணு நிலையத்துக்கு கிடைக்க வேண்டிய கிட்டத்தட்ட 160 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட எரிபொருள் தொகை அந்த நுரைச்சோலை அணு நிலையத்துக்கு கிடைக்கவில்லை என்பதாக உள்ளக கணக்காய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட்னுடைய உள்ளக கணக்காய்வு அதிகாரியினுடைய கணக்காய்ப்பினுடைய அதிகாரி ஒருவர் இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த டீசல் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற இந்த லக்விஜய அணு நிலையத்தினுடைய அந்த எரிபொருள் களஞ்சிய சாலைக்கு பொறுப்பாக இருந்த ஒரு நபரும் தற்போது அவர் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே சம்பவம் தொடர்பாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார், இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த 160 லட்சம் ரூபாய் பெறுமதியான டீசலுக்கு நடந்த விடயம் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது உள்ளக கணக்காய்வினூடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அத்தொடர்பான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசேடமான விடயங்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக வருகிறது. டில்வின் சில்வா தலைமையிலான குழு புதுடில்லி பயணம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு நேற்று புதுடில்லி புறப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இந்த குழு அங்கு சென்றிருக்கின்றது. அங்கு சென்றுள்ள குழுவினர் அக்டோபர் 1 வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. பாஜக ஜேவிபி உறவுகளை வலுப்படுத்துவது, அமைப்பு ரீதியான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுப்பது மற்றும் இரு அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என பாஜகவின் வெளியுறவு பொறுப்பாளர் விஜய் சௌதைவாலே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டில்வின் சில்வா தலைமையிலான ஜேபி குழுவினர் குழுவில் சந்திரிக்க அதிகாரி மத்திய குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் இதில் இணைந்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள் இங்கே கடந்த சில மாதங்களுக்கு முன்னரும் இந்தியாவுக்கு சென்று பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதே போல சீனாவுக்கும் சென்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இலங்கையினுடைய இந்த செயல்பாடுகள் குறித்தும் எதிர நடவடிக்கைகள் குறித்தும் விசேடமான ஒத்துழைப்புகளை மேம்படுத்து குறித்தும் வடக்கில் ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இப்போது இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பின் பேரில் தில்வின் சில்வா தலைமையிலான குழுவினர் தற்போது சென்றிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதாகவும் செய்திகளும் பிரதானமாக இருப்பது காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. பிரத்யேக பஸ் பாதைகள் நாளை முதல் அமுல் என்பதாக செய்தி ஒன்று இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. வாகன நெரிசலவும் நேரங்களில் போக்குவரத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை குறைக்கும் நோக்கில் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பஸ்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக பாதைகளில் பயணிக்கும் விதிமுறைகள் நாளை முதல் கடுமையாக அமலுக்கு வரவிருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்திருக்கிறார்கள். பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் குறித்த நேரத்துக்கு உரிய இடங்களை சென்றடைவை நோக்காக கொண்டும் இத்திட்டம் அமலுக்கு வருகிறது. தற்போதும் மேல் மாகாணம் முழுவதும் 7 பிரத்யேக பஸ் பாதைகளில் இச்சேவை செயல்படுத்தப்படுவதாக மெட்ரோ பஸ் சேவையின் தலைவர் SMPU திலகரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடும் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன

0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். திங்கட்கிழமை வாரத்தில் முதல் நாள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாதை விவரங்களை பார்க்கும்போது வளையும் போல உங்களுக்கு தெரியும், பமலப்பட்டி வெள்ளவெட்ட பாதையினும் கொஞ்சம் நெரிசலாக வாகன நெரிசலாக காணப்படுகிறது. ராஜகிரிய பகுதியில் இருக்கின்ற பாதை இன்றும் கொஞ்சம் நெரிசலாக காணப்படுகிறது. காரணம், வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமையின் காரணத்தினாக இந்த நாள் பாதையினா கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. சரி, நீங்கள் எங்கு சென்றாலும் மிக அவதானமாக செல்லுங்கள். வாகனத்தை செலுத்தும் போது ரொம்ப அவதானமாக செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து வாகனத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். லைட் எல்லாம் வேலை செய்தா, அதே போல தெரியும் சரியாக பிரேக் இருக்குதா என்று, நாங்கள் ஒழியெல்லாம் சரியா மாத்திரமா போன்ற விஷயங்கள் நீங்கள் வாகனத்தை எடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் யோசிக்கணும். காரணம், அது இல்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆக நீங்கள் அதோடு நீங்கள் ஒன்றித்து பயணிக்கும் போது நாங்கள் அதையும் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3123 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத கோடி விதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 22, 34, 50, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 22, 34, 50, 71. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,5320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,34,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB சீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுமதி செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5009 சீட்டிலப்பு வாரத்துக்கான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 20, 27, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக கும்பம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 20, 27, 41. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 1,51,96,200 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் DLB சீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுமதி செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5458 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து H வெற்றி இலக்கங்கள் 2, 7, 43, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து H வெற்றி இலக்கங்கள் 2, 7, 43, 56. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1, 2, 2, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1, 2, 2, 4, 2. நேற்றைய நாளில் 55,96,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளநீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் DLB சீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுமதி செய்யுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 18, 30, 37, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 18, 30, 37, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 5, 8, 5, 0, 8. சூப்பர்கேஸ் சீட்டிலபம் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 8, 5, 0, 8. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 52,58,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான ஊதா நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்டுள்ள தொட்டிக்கிறன் அல்லது டிஎல்பி சீபூடாக டிஜிட்டல் தொட்டிக்கிறனை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,473 சீட்டிலப்பு வார்த்தைக்கான கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 22, வெற்றி இலக்கங்கள் 11, 48, 63, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 22, வெற்றி இலக்கங்கள் 11, 48, 63, 65. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,45,11,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,37,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான பச்சை நிற கப்ருக்கா அச்சிடப்பட்டுள்ள தொட்டிக்கிறது டிஎல்பி சி பேப்புடாக டிஜிட்டல் தொட்டிக்கிட்டை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பீரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,031 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 6, 5, 0, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 6, 5, 0, 7, 9. நேற்று நாளில் மொத்தமாக 32,93,260 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான ஊதா நிற சுப்பிரி தன சம்பத்தில் தொட்டிக்கிறனை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய் சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,005 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 0, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 5, 0, 7, 9. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,43,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்லப்புக்கான ஜாய சம்பத்த செம்மஞ்சல் நிற அச்சிடப்பட்டுள்ள தட்டிகிறனை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3, 6, 15. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 3, 6, 15. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,177 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 32,36,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இள நீல நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள தட்டிக்கிறது டிஎல்பி சி.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளம் சென்றீங்க என்றால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0607 47 102.6 என்ற வாட்ஸ்அப் இலக்கினூடாக நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் விவசாய காணிகளை கொள்வன செய்ய வேண்டும் சொன்னால் அக்ரோ மொமந்தம் ஆக நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2007 ஏழாம் அலக கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ஆக நம்பகரமாக நீங்கள் அக்ரோ மொமந்தம் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்வன செய்ய முடியும். ஜனதா ஸ்டீல் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா தரமான பொருட்கள் ஒரு தெரியும். அங்க போனீங்கன்னு சொன்னா நாமம் அந்த பிராண்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லி. சோ நீங்க அங்க போனீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல GIT வைகள், பெயிண்ட் வைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக போனால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபதவசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 439 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 7, 4, 6 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசி மகரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 28 சிறப்பு இலக்கங்களாக 3, 7, 4, 6 தெரிவாகி இருக்கிறது. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகரம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 23, 28 சிறப்பு இலக்கங்களாக 3, 7, 4, 6 நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,19,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கிர எழுத்து ஆர். வெற்றி முடிவுகள் 16, 25, 49, 73 அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 16, 25, 49, 73 நேற்று நாளில் 20,000 பரிசு வெல்லப்படவில்லை. 250,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,37,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,53,40,123 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,323 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 4, 9, 8, 5 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 4, 9, 8, 5 நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,09,71,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,77,16,192 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதா நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,353 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 23, 32, 46, 61 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 23, 32, 46, 61 நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,86,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,60,000

19,17,000 அடுத்து 822 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,671 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை, சுப்பர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 49, 61, 65, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை, சுப்பர் இலக்கம் 25, வெற்றி இலக்கங்கள் 49, 61, 65, 68. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,49,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,80,93,294 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,632 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 26, 39, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 26, 39, 52. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 13 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,30,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 87,264 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 898 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4, 9, 8, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4, 9, 8, 5. நேற்று நாளில் மொத்தமாக 44,67,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 591 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 6, 6, 5, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 6, 6, 5, 9. நேற்று நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,77,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை, ராகு காலம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அன்பு, கடகம் வெற்றி, சிம்மம் போட்டி, கன்னி அசதி, துலாம் சாந்தம், விருச்சிகம் முயற்சி, தனுசு ஓய்வு, மகரம் பாராட்டு, கும்பம் பணிவு, மீனம் பாசம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அன்பு, கடகம் வெற்றி, சிம்மம் போட்டி, கன்னி அசதி, துலாம் சாந்தம், விருச்சிகம் முயற்சி, தனுசு ஓய்வு, மகரம் பாராட்டு, கும்பம் பணிவு, மீனம் பாசம். இவை இன்றைய

0: அந்த பாடல் குங்கும பொட்டு கவுண்டர் திரைப்படத்துக்காக ஒளித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நேரம் இப்போது 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுக

0: மொத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம். வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்று நாம் சூரிய குடும்பத்தில் உள்ள சுவாரஸ்யமான கிரகங்களில் ஒன்றான யுரேனஸ் பற்றி சில முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம். பனி கிரகம், வியாழன், சனி போன்ற வாயு கிரகங்களை விட யுரேனஸ் நீர், அமோனியா மற்றும் மிதேன் போன்ற உறைந்த பனிப்பொருட்களால் ஆனது. நீல பச்சை நிறம் இதன் வளிமண்டலத்தில் உள்ள மிதேன் வாயு சூரிய ஒளியில் உள்ள சிவப்பு நிறத்தை உறிஞ்சி கிரகத்திற்கு நீல பச்சை நிறத்தை தருகிறது. யுரேனஸ் மற்ற கிரகங்களை போல சுழலாமல் பகவாட்டில் சாய்ந்து சுமார் 98 டிகிரி கோணத்தில் உருண்டு செல்வது போல சுழல்கிறது. இதன் துணைக்கோள்கள் யுரேனஸ்க்கு 28 அறியப்பட்ட நிலவுகள் துணைக்கோள்கள் உள்ளன. மிராண்டா, ஹாரியல், உம்பிரியல், டைட்டானியா மற்றும் அப்ரோன் போன்ற முக்கிய நிலவுகளாகும். சனி கிரகத்தை போலவே யுரேனஸுக்கும் 13 மெல்லிய இருண்ட வளையங்கள் உள்ளன. இது சூரிய குடும்பத்திலேயே மிகவும் குளிர்ந்த கிரகங்களில் ஒன்றாகும். இதன் வளிமண்டல வெப்பநிலை 224 பாகை செல்சியஸ் வரை குறையும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள், ஏராளமான செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முக்கியமான செய்தி பார்க்கும்போது, பத்தேகம் ஹல்பதொட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காணொலி சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவமாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது. சம்பவத்தில் ஒரு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் உயிரிழந்ததாக இப்பொழுது காவல்துறையினர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மேலும் துப்பாக்கி சுற்றில் காயமடைந்த மற்றும் ஒரு பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய மேலதிக விசாரணைகளை இப்பொழுது காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பற்றிய தகவல்கள் வரும்போது கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். யார், இது ஒரு கேங் போரா, இல்ல என்ன காரணத்துக்காக துப்பாக்கி சூடு நடைபெற்றது போன்ற விஷயங்கள் அலசி ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் பின்னர் நான் உங்களுக்கு அது பற்றிய தகவல் கிடைக்கும் போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் அதிகமாக இந்த மிருகங்களுக்கும் மனிதர்களுக்குமான போட்டி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஆக இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெடிகளை வெடிக்கின்றோம். யானைகள் வரும்போது அதை துரத்துவதற்கு வெடிகள் வெடிக்கின்றோம். அதே போல குரங்குகள் வரும்போது அதை தாக்குகின்றோம் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறையா. இதன் காரணமாக இப்பொழுது மிருகங்களுக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கிறது. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, யானைகளில் சுமார் 30% யானைகள் செமிபுரணை இழந்திருப்பதாக இப்பொழுது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த வெடி காரணமாக, அதாவது தரம் குறைந்த யானை வெடிகளை பயன்படுத்தும் காரணமாக இந்த விஷயம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் உந்துருகளை வழங்கும் நிகழ்வு ஒன்று கலந்து கொண்ட போது இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது தரமற்ற யானை வெடிகளை போடும்போது இந்த யானைகள் சின்ன சின்ன யானைகள் யானை குட்டி மாதிரி தானே, அப்போ யானை குட்டிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெடிக்கு அந்த சத்தத்துக்கு உள்ளாகி அந்த செவிப்புலன் காலப்போக்கில் இல்லாமல் போகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அதன் காரணமாக துப்பாக்கி குண்டுகளை வைத்துக் கொண்டே யானைகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல யானைகள், குரங்குகள், பன்றிகள், அல்ல முள்ளம்பன்றி, அதே போல மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உண்மையில் சொல்ல போனால் வனவிலங்குகள் காரணமாக முக்கியமாக இந்த பயிர்கள் அழிக்கப்படுகிறது இல்லையா, அதன் காரணமாக விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைகிறார்கள். இதை பற்றிய விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி அந்த இடத்தில் பேசியிருக்கார். அப்ப காடுகளில் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக தான் கிராமங்களுக்கு வருகிறது. அப்ப கிராமங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா நீர் எளிதாக கிடைக்கும் இல்லையா, உணவும் ஏதாவது கிடைக்கும். காடுகள் இதெல்லாம் பற்றாக்குறையாகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா உள்ள வருவாங்க. இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மற்ற உயிரினங்களை விட இந்த குரங்குக்கும் மனிதனுக்குமான போட்டி அதிகமாகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. உண்மையிலேயே அது இந்த குரங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஏன்னா கையில எதுவும் வச்சு கொண்டா பிடுங்கிட்டு ஓடிடுது. அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குரங்குகள் வந்து ரொம்ப மோசமா இறங்கி இருக்காங்க அந்த வேலையில. சோ அவர்கள் நாங்கள் கண்ட்ரோல் படுத்த விடுவேன், நாங்களும் குரங்கா மாறணும் போறதுக்கு சரி. சோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டாங்க நீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை சுட்டிக்காட்டி இவர் பேசி இருக்கிறார். சோ நல்ல விஷயம் தான் இல்லையா, விஷயங்கள் தகரவுகளாக வரும்போது. ஆக முக்கியமாக அந்த தரம் குறைந்த வெடிகளை பயன்படுத்தாதீர்கள், அதான் சொல்ல வர விஷயம். காரணம் வனவிலங்கு தானே, அதுக்கு என்ன தெரியுமா, யானைக்கு என்ன தெரியுமா, அது உணவு தேடி வருது. உங்களை தாக்க வேண்டும் சொல்லி அங்க வரல, உணவு தேடி வருது. ஆனால் பயிர்களை அழிக்கிறது, அதுவும் ஒரு பிரச்சனை தான். சோ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் சரியான முறையில் செய்து கொள்ளலாம் என்ற விஷயத்தான் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
4: தயங்கினேன் உன்னை திரும்பினேன் உயிரே
2: இதயத்தின் நோக்கி.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது நிறைய பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போது பாத்தீங்கன்னா முக்கியமான செய்திகளும் இருக்கு. அதுக்கு முன்னதாக நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா. அதாவது குறிப்பாக பார்க்கும்போது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னா செய்கின்ற வேலைத்திட்டம் தான் டேக் கேர் வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டம் மூலமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நாடக வடிவிலும் கருத்தரங்கு வடிவிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம்தான் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடி நடந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த வேலைத்திட்டம். சரி, இப்போ சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க, பல மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கலாம் பார்க்கும்போது என்னங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அங்கே ஒரு திரைப்படம் பாடல் கூட பக்கத்தில் உட்காந்தா பல வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா. அப்படியான சிந்தனைகள் கொண்ட சிறுபர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க இல்லையா. ஒரு சின்ன விஷயம்னு சொன்னால் அதை ரொம்ப பெருசாக யோசிச்சு அதை டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் விஷயமாக யோசிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் அவர்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு, அவங்க இன்னும் இன்னும் சாதனைகள் படையக்கூடிய பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அதுக்கு நாம் என்ன சொன்னால் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும். எப்படியான ஊட்டச்சத்துக்கள்? இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன் ஆகிய முக்கியமான 5 வளர்ச்சிகள் படியான சிறுவர்களுக்கு தேவையான முக்கிய வளர்ச்சிகளுக்கு படியான வளரும் குழந்தைகளுக்கு இருக்கிறதான் இப்பொழுது உறுதுணையாக இருக்கிறதான் அங்கபீடியா ப்ரோ MFGM. சொந்தங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. MFGM அதாவது அங்கபீடியா ப்ரோ MFGM வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு இந்த சின்னதா யோசிக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் இன்னும் பெருசா யோசிக்கிறதுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்க போகுது. இன்றைக்கு பெருசா யோசிக்கிற குழந்தைகளுக்கான ஸ்மார்ட்டான தயாரிப்பு சொல்லலாம், அது அங்கபீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்படுத்த உண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போது ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விடயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். காலையிலேயே புனேஷன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்க, ஒரு நாள் தூங்கிட்டு போகலாமா, சனிஞாயிறு நல்ல ரெஸ்ட் எடுத்தேன், இன்னைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்தால் 3 நாள் ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், தலைவலியெல்லாம் பறந்து போகிறது அந்த மெல் டோல் எடுத்துக்கொண்டு சார், நீங்கள் தலைவலி காய்ச்சலாம் அப்படியே பறந்து கொள்ளும் சரிதானே. ஆக நீங்கள் ஒரு மெல் டோல் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது சிறை கட்டித்து பறந்து வேலைக்கு போங்க, லீவு போடுறதில்ல. ஓகே, சரி, ஓகே. காரணமாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மெல் டோல் எடுத்துக்கொண்டு சார் எப்போதுமே நீங்கள் உற்சாகமாக இருக்க முடியும். இது ஒரு வகையான பாராசிட்டமால். சரி, நாங்கள் வரப்போகிறது எங்கன்னு சொன்னால் கிரிக்கெட் பக்கம் வரப்போகிட்டோம். அதாவது நேற்று நாள் முதல் ஒரு சந்தோஷமான செய்திக்கு போயிட்டு கொஞ்சம் கவலையான செய்திக்கு போகலாம். நேற்று நாள் விராட் கோலி, அப்பா என்ன நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்களே, யாராப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறது விராட் கோலியின் நேற்றைய நாள் செஞ்சுரி, அதே போல் துடுப்பாட்டம், கள்ளத்தடுப்பு எல்லாமே அபாரமாக இருந்தது, மைதானத்தை கலக்கி இருந்தார் தான் சொல்ல வேண்டும். நேற்றைய போட்டியில் மேற்கு தீவுகள் மற்றும் இந்திய அணிகள் மோதிய போட்டியாக இருந்தது, முதலாவது ஒரு நாள் போட்டி. இந்த போட்டியில் ஆரம்பத்தில் தொடுப்படுத்த மேற்கு தீவுகள் அணி மிக சிறப்பான துடுப்பாட பருத்தி. நேற்றைய நாளில் ஜான் கேம்பிள் 62 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ஜஷி 101 ஓட்டுகள், உண்மையிலேயே ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டமானது 135 வரை சென்றது. முதலாவது விக்கெட் செல்லும் போது மிக சிறப்பான இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு ஒரு பெரிய ஒரு சவாலை கொடுக்க போறாங்க மேற்கு தீவுகள் அணி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அடுத்தது விக்கெட்டுகள் சேர்ந்தது. நேற்று நாளில் காட்சி 13 ஓட்டங்கள், சாய் ஹோப் கொடுக்கவில்லை. நேற்று நாளில் 12 ஓட்டம் கூட ஆட்டமிழந்தார். அதே போல நேற்று நாளில் ஜாங்கு 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஆட்டமிழக்கமாக. மொத்தமாக 7 விக்கெட்டில் இருந்து 295 ஓட்டுகளை பெற்றது. பந்துவீச்சு பருதி பார்க்கும்போது நேற்று நாளில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார். 10 ஓவர்கள் பந்து வீசி 40 ஓட்டங்களை கொடுத்து ஒரு மெயின்டைன் ஓவர் ஆடுகளாக. 11 திருப்பத்தை ஆடியது இந்திய அணி. இந்திய அணி வேர்ல்ட் நம்பர் 1 அணி இல்லையா. மிக தரமான சம்பவத்தை செய்திருந்தார்கள் நேற்று நாளில். ரோஹித் சர்மா அடித்து ஆடியிருந்தார்கள். ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக ரோஹித் சர்மா சுப்மன் கில் களம் புகுந்தார்கள். ரோஹித் சர்மா 32 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 3-6 ஓட்டுகள், 2-4 ஓட்டுகள் அடங்கலாக. 35 பந்துகளில் 32 ஓட்டுகள் விளாசி தெளிந்தார், வான வேடிக்கை காட்டியிருந்தார். அதுக்கு பிறகு சுப்மன் கில் 110 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அணிக்காக. நேற்று நாளில் 1-6 ஓட்டம், 13-4 ஓட்டில் அடங்கலாக மிக அழகான துடுப்பாட்ட வரிசையில் அழகான துடுப்பாட்டத்தின் மூலமாக 108 பந்துகளுக்கு 110 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் கிங் கோலி நேற்று நாளில் தன்னுடைய திறமையை மீண்டும் மீண்டும்லாம் கிடையாது நிரூபிச்சு கொண்டே தான் இருக்கிறார். விராட் கோலி 139 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் 88 பந்துகளில் 9-6 ஓட்டங்கள், 10-4 ஓட்டுகளில் அடங்கலாங்க. இவருக்கு என்னப்பா ஃபிட்னஸ் தேவையா, ஓட முடியலையா, இவர் துடுப்பாட்டம் குறைவடைந்து விடந்திருந்தா அப்படின்னு சொல்லி கேள்விகளாம் இருக்குதானே. அந்த கேள்விகளை நேற்று நாளில் மட்டைகள் பதில் கொடுத்திருந்தார். இன்னும் 10 வருஷம் விளையாடலாம் மனுஷனுக்கு. அந்த மாதிரியான விளையாட்டு நேற்று நாளில் 139 ஓட்டங்கள் மைதானம் பூராகவும் கலக்கியிருந்தார். அதே போல
ருத்ராஜ் கைக்வாட் 13 ஓட்டுகள், மொத்தமாக 41.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 300 ஓட்டுகளை பெற்று வெற்றி வாகை சூடியது. மிக இலகுவான வெற்றி, அபாரமான வெற்றியாக நேற்று நாள் பகிர்ந்து கொண்டது. நாங்கள் அப்படியே நாங்கள் எங்க போறோம் சொன்னால் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிக்கான போட்டிகள். நேற்று நாள் மானத்தை வாங்கிவிட்டார்கள், அதான் சொல்ல வேண்டும். இங்கிலாந்து இலங்கை அணிக்கான போட்டிகள் நான் சொல்லி 2வது போட்டி வெற்றி பெற்ற பிறகு கொஞ்சமாவது மானத்தை வாங்காம கொஞ்சமாவது நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்த போட்டி விளையாடு சொன்னால் சந்தோஷம் ஐயான்னு சொல்லியிருந்தேன். சொல்லி வாய மூடல தங்களுடைய ஃபோம் நிலையை மீண்டும் நிரூபித்து விட்டார்கள். ஃபோம் என்று சொன்னால் அதான் நாங்கள் பின்புறத்திலிருந்து வருகின்ற போம், தலைவரிசையில் நாங்கள் பின்னோக்கி இருந்து வருகின்ற போம் தான் அது. இங்கிலாந்து அணி நேற்றைய நாளில் 355 ஓட்டங்களை பெற்றது, 7 விக்கெட்டுகளை எடுத்து 7 விக்கெட்டுகளும் சொன்னால் மிக சிறப்பான துடுப்பாட்டப்படுது. நேற்றைய நாளில் டாம் பாட்டன் 126 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார், 5-6 ஓட்டுகள், 16-4 ஓட்டுகள் அடுகளாக. பென்டகட் 0 ஆட்டமிழந்தார், ஜோ ரூட் 18 ஓட்டுகள், ஹரிபுருக் நேற்றைய நாளில் 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது, அதுபோல ஜார்டன் காக்ஸ் 76 ஓட்டங்கள், வில்ஜக் 25 ஓட்டங்கள் பெற 7 விக்கெட்டுகளை இழந்து 355 ஓட்டங்கள். பந்துவீச்சு பகுதியில் அசித் ஃபேர்னாண்டோ 3 விக்கெட்டை வீழ்த்திருந்தார், அதுபோல சச்சிந்து கொலம்பகி 2 விக்கெட்டை வீழ்த்திருந்தார்கள். ஜனத் லியனகே அதுபோல துஷ்மா தில்ஷான் மதுசங்கர் ஆகிய தலா 1 விக்கெட்டை வீழ்த்த பதிலுக்கு கிளம்புவது எங்களுடைய சிங்கங்கள் என்ன செஞ்சாங்க சரியா, பெத்தும் நிசங்க 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்தார், தன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்து காட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார். கமிந்து மெண்டிஸ் 12 ஓட்டுகள், குசல் மெண்டிஸ் பரவாயில்லை, அவரை தான் பரவாயில்லைன்னு சொல்ல முடியும், வேறு யார் சொல்லுது, அணி தலைவர் 3-6 ஓட்டுகள், 2-4 ஓட்டுகள் அடங்கலாக 26 பதில் 35 ஓட்டுகள் பெற்றுக் கொடுத்து அவரும் ஆட்டமிழக்க, பவன் ரத்நாயக்கு 18 ஓட்டுகளோடு அவரும் ஆட்டமிழந்தார். ரன் அவுட் முறையானது கொஞ்சம் என்ன சொல்றது சர்ச்சையாக இருந்தது, என்றாலும் பரவாயில்லை. சரிதா சலங்கை 7 ஓட்டுங்கள், ஜனத் லியனகே 19 ஓட்டுங்கள், துனித் வில்லாளகி 5 ஓட்டுங்கள், சச்சிந்து கோலம்பகி 4 ஓட்டுங்கள், ஈசான் மலிங்க 14 என்று யாருமே 20 மேலே போகக்கூடாது என்று சொல்லி ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு நேற்று நாள் துடுப்பாட்டப்படுத்தில் விளாசி தெளிந்தார்கள். குசல் மெண்டிஸ் 35 ஓட்டுங்கள், அவரை தவிர்த்து யாருமே 20 ஓட்டுங்களுக்கு மேலே செல்லவில்லை, அது தங்களுடைய முடிவாக இருந்தது என்னமோ தெரியவில்லை. மொத்தமாக 132 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டுகளையும் எழுந்தது, மிகவும் மோசமான ஒரு துடுப்பாட்டப்படுத்தி. நேற்றைய நாளில் ஆட்கின்சன் 2 விக்கெட்டுகளையும் அதேபோல லியம் டான்சன் 3 விக்கெட்டையும் வீழ்த்திருந்தார்கள். மிக சிறப்பான பந்து வீச்சின் மூலமாக இலங்கை அணி தங்களுடைய கட்டுக்கோப்பில் வைத்துக் கொண்டு நேற்றைய போட்டியில் மிக இலகுவான ஒரு வெற்றியை கிட்டத்தட்ட 223 ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி வெற்றி வாகை சூடியது. அணி தேர்வாளர்களே, நீங்கள் தான் பார்க்க வேண்டும் இந்த அணி எதுக்கு இந்த அணி இங்கிலாந்தோடு சேர்க்கப்பட்டது, அணியில் பல மாற்றங்கள் தேவைப்படுகிறது போன்ற விஷயங்களை கவனித்து இதை செய்தால்தான் நாங்கள் மேலே எழும்ப முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் கஷ்டம்.

0: காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி.
2: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழிய.

0: கால பாடல்களோடு ஓர் நாள்
1: தோடி ராகம் பாடவா.
0: செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: தடுப்போம் என்ற வேலை திட்டங்கள் கட்டாயம் நாங்கள் ஒன்று சேரப்படும். 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றி விநியோகங்கள் எதுவும் தெரிவித்தால், இவர்தான் பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 18-18 லட்சத்துக்கு. அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காக உதவ போறீங்கன்னு சொன்னால் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் கைகோர்த்து இந்த சேவையின் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதே போல ஜிஐ டியூப் பைகள், பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் இப்போது 8:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: மனசே சரியில்லாசன், இன்னைக்கு
3: ஏன் பிள்ள அப்படி சொல்றீங்க?
2: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
3: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
2: அப்படியா?
3: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
2: சரி, நான் கேட்கிறேன், வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் வருதுதானே, அதுக்கு நான் சில கேள்விகள் எடுத்து பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம் சிறுவர்கள்ட்ட கேட்கலாம் சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் என்ன விஷயம்னா, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கள்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு சிறுவர்கள் இருந்தாங்க. நாங்கள் கேட்கற கேள்விலாம் டாங் டாங்னு பதில் சொல்றாங்க, சுஜில் சொல்றாங்க, அண்ணா இதெல்லாம் இவ்வளோ சின்ன கேள்வி, இதெல்லாம் கேட்க போறீங்களே ஆஹா அப்படின்னு சொன்னால் பாருங்களேன் அவர்கள் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காரணம், இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க கேட்குறாங்க, ஸோ நிறைய விஷயங்களை படித்துக்கொள்றாங்க, நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்றாங்க, நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறாங்க, வித்தியாசமானவர்களை சிந்தித்து அவர்கள் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்றார்கள். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை இன்னும் இன்னும் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும். அப்படின்னா என்ன, இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன் ஆகிய முக்கியமான 5 முக்கிய வளர்ச்சி படைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு தேவையானதான் உறுதுணையாக இருக்க போடுறார் அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக நீங்க அதை வாங்கி கொடுத்து பாருங்கள், பிள்ளைகள் இன்னும் இன்னும் வித்தியாசமா சிந்திப்பாங்க. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரி படிச்சனும், அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும், சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி. சரி, அதே போல ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் தரமான உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும். எப்போதுமே உறுதியாக இருக்கிற ஒரு வீட்டை கட்டணும், சரியான உள்ளீர்களை பயன்படுத்த வேண்டும். அது நான் சொல்றது மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்க வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியான ஒரு வீடு கிடைக்கும். வீடு கட்டுறதும் சரி, மதில் கட்டுறதும் சரி, கட்டிடம் கட்டுறதும் சரி, ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் எப்போதுமே உறுதியானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். அதை பற்றி ஒரு செய்தியும் கிடைக்கிறது, நான் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளி பாருங்க. போதைப் பொருள் காரணமாக இப்போது இருக்கின்ற மாணவர்கள் அதே போல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் செய்து கொண்டு பல பல போதைப் பொருட்கள், ஹைஸ், ஹெரோயின் என்று சொல்லிக்கிட்டு ஏராளமான போதைப் பொருட்கள் இப்பொழுது அங்கே விற்பனையில் இருக்கிறது. அந்த விற்பனை செய்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் பற்றிய விஷயங்கள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். 18-18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்களும் இந்த செயல் திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு திட்டத்தின் கீழ் உங்களுடைய செயற்பாடு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கின்ற தகவல்கள் ரகசியமாக பேணப்படும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. தரமான பொருட்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை யூஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்க சொன்னால் உங்களுக்கு அனைத்து வன பொருட்களையும் நீங்கள் தரமான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போதுமே இருக்கின்ற ஒரு நாமம் தான் ஜனதா ஸ்டீல். ஓகே, சந்தோஷமாக நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். விவசாய காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அக்ரோ மொமெண்டம், அதாவது இப்போ பொருளாதார வளர்ச்சிக்காக விவசாய காணிகளை நீங்கள் கொள்முதல் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் 2007 முறைக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதான் அக்ரோ மொமெண்டம். இதன் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்யுங்கள், உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி சந்தங்களை, இப்போது நாங்கள் எங்கே போகிற போறோம் சொன்னால் அந்த போதைப் பொருள் சந்தமான ஒரு செய்தி என்று இருக்குன்னு சொன்னால் அதையும் கட்டாயம் பகிர்ந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்கள், வரலாற்றில் கடற்கரை பகுதியில் அண்மை காலமாக கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் தொகுதிதான் நேற்று தினம் பிடிபட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாதகல் குசுமண்டத்துறை கடற்கரை பகுதியில் தான் இந்த பிடி நடைபெற்றிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் சொல்லப்படுகிறது. ஆக இந்த 35 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 45 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் அடங்கியிருப்பதாக அந்த விஷயத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னர் கடற்கரை பகுதியில் காவல்துறையினால் 1 கிலோகிராம் போதி தான் கைப்பற்றப்பட்டிருந்த போதிலும் வடக்கு கடற்கரை பகுதியில் 5 கிலோகிராம் கொண்ட போதிகளால் போதி கைப்பற்றப்பட்டது. இதன் முதல் என்று சொல்லப்படுது. ஆக இந்த விஷயம் பாருங்கள், ரொம்ப மோசமான விஷயம். இந்த போதைப்பொருள் நீங்கள் செயற்பாட்டுக்கு வந்தால், விற்பனைக்கு வந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் யோசிக்கணும். சோ தயவு செய்து இது பற்றிய விஷயங்கள் தெரிந்தால் நீங்க 18-18 நிலகத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. இந்த போதைப் பொருட்கள் தொகுதி வடக்கு இளைஞர்களில் உள்ளிட்ட பொதுமக்கள் கைக்கு சென்றதால் பெரும் ஒரு பேரழிவு ஏற்படுத்தும் என்று சொல்லி இப்பொழுது அங்கு இருக்கின்ற செய்திகளும் இப்பொழுது முக்கியமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பற்றிய மேலதிக விவரங்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 8:53.

எல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் சசிகுமார். சசிகுமார் பாத்தீங்கன்னா கொடைக்கானலில் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் தான் படித்திருந்தார். அதுக்கு பின்னர் மதுரையில் இருக்கின்ற வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் வணிக நிர்வாக படிப்பை முடித்திருந்தார். ஆனால் இவருக்கு சினிமா எப்படி வந்து சொன்னால், தன்னுடைய 20வது வயதிலே தன்னுடைய மாமா கந்தசாமியிடம் திரைப்படங்களில் பணிபுரிய ஆரம்பித்தார். கந்தசாமி என்று சொல்லுது 1999 ஆண்டு வெளிவந்த சேது திரைப்படத்தை தயாரித்தவர். அந்த திரைப்படத்தில் கூட சசிகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறாராக. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் சசிகுமார்.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம் நேர்மை பொது 9 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்ரே, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பழநரபே மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னத்தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. 2030 ஆண்டளவில் ஆண்டுக்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து $8 மில்லியன் வருவாய் இலக்கை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அஜெண்டா அண்ட் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் டூ ரெசிடென்ஸ் டூரிசம் என்ற துணைப்பொருளில் மேல்மாகாண சபை மண்டபத்தில் நடைபெற்ற 2026 உலக சுற்றுலா தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் 2026 வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச டிஜிட்டல் விளம்பர பிரச்சாரங்களுக்காக 6 பில்லியன் ரூபாயும் சுற்றாட நட்பு மற்றும் கலாச்சார பாரம்பரிய திட்டங்களுக்காக 3.5 பில்லியன் ரூபாயும் விமான நிலைய நவீனமயமாக்கலுக்கு 1000 மில்லியனும் மனிதவள மேம்பாட்டுக்கு 500 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகருக்கு கிழக்கே உள்ள எக்குரு ஹெலனியின் தெம்பிசா பகுதியில் மற்றொரு பெண்ணின் உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜூலை நடுப்பகுதியிலிருந்து இதுவரை அந்த பகுதியில் மீட்கப்பட்ட பெண்களின் உடலங்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எக்குரு ஹெலனியின் பகுதியில் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் 3 பெண்களின் உடலங்கள் முதற்கட்டமாக மீட்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் வெறும் 10 6 பெண்களின் உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. உலகிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் நாடுகளில் தென்னாப்பிரிக்காவும் ஒன்று என்பதால் இந்த தொடர் மரணங்கள் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லாப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

துனியா ஓ துனியா பாடல் ஒழித்து வந்திருக்கிற உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். சரி, இப்போது நாங்கள் முக்கியமான விஷயங்கள் பல இருக்கிறது, அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்தலாம் 0112-7175-0301 அல்லது 0312-7175-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ள முடியும். உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மெசேஜ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக 0760-47-1026 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் மெசேஜ் மூலமாக நீங்கள் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள், நிகழ்ச்சி பற்றிய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். நான் கட்டாயம் நான் வாசிக்கிறேன், சரியா? நிகழ்ச்சியில் வாசிப்பதிலேயே நான் வாசிக்கிறேன். சரி, இன்னும் முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதாவது நான் காலையிலேயே இந்த வனவிலங்கு சம்பந்தமான விஷயங்களை பேசியிருந்தேன். அதாவது யானைகளுக்கு 30% யானைகளுக்கு செயல்புடன் குறைந்து போகிறது. காரணம் அந்த தவறான முறையிலான வெடி பொருட்கள் பாய்ப்பதன் காரணமாகனு சொல்லி, அதாவது சட்டத்துக்கு முரணான வெடிகள் இல்லையா, யானை காவலுக்கு வைத்திருக்கின்ற வெடிகளை தவிர்த்து ஏனைய வெடிகள் பாய்ப்பதன் மூலமாக இந்த செய்திப்புலன் திறமை இல்லாமல் போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் விஷயத்தை சொல்லியிருந்தேன். இப்பொழுது பாருங்க, இன்னொரு செய்தி கிடைத்திருக்கிறது. நேற்றைய நாள் நடைபெற்ற சம்பவம் தான். பொலனறவை திம்புலாக்களை பிக்கு போக்குன கிராமத்தில் இருக்கின்ற ஒரு தனது வீட்டில் பார்த்தீங்கன்னா சேகரித்து வைக்கப்படும் நெல்லை காப்பாற்றுவதற்காக அந்த வீட்டு பகுதியில் நெருப்பு வச்சுக்கொண்டு வீட்டு வாசல் நின்ற ஒரு 75 வயதுடைய விவசாயி ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று தினம் உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. அறங்களவில் காவல்துறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக முக்கியமாக பார்க்கும்போது இவ்வாறு உயிரிழந்த பீம்பாக்குன பிரதேசத்தில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தந்தையான கே யு சோமபால் என்பவர் தான் உயிரிழந்திருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், யானை வரும்போது அந்த வீட்டுக்குள்ளதான் நெல்லை பாதுகாப்பதுக்காக வீட்டில் கூட நெல்லை வச்சுக்கொண்டு வாசலில் வந்து இந்த யானை விரட்டுவதற்காக நிற்கும்போது தான் திடீரென்று அந்த காட்டு யானை வந்து வீட்டையும் சேதப்படுத்தி கொண்டு அவரையும் தாக்கி உயிரிழக்க செய்திருக்கிறது. ஆக இது போன்ற பிரச்சனைகள் ரொம்ப அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது இல்லையா. யானைகள் மூலமான விஷயங்கள், விலங்குகள் மூலமான விஷயங்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது, விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் காலம் காலமாக இப்போது கிடையாது, அந்த காலத்திலிருந்தே ஒரு போட்டி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

கமலமல்லி பாடல் அளித்து வைத்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வழக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்கிற சந்தோஷமாக உற்சாகமாக கிடந்து கொள்கள் சரிதானே. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் டேக்யா வேலை திட்டமாக டேக்யா வேலை திட்டம் மூலமாக உங்களுக்கு தெரியும். குறிப்பாக பார்க்கும்போது இந்த பாடசாலை மாணவர்கள் மத்திகள் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போல மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியான கம்பிகள். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்க வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்பதை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் வீடு கட்டும் போதும் சரி, பரம்பரை பரம்பரை அந்த வீட்டில் எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வாழ வேண்டும், எங்களுடைய சந்ததியினர் வாழ வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவிச்சுன்னா பரம்பரைக்கு அந்த வீடு எப்போதும் உறுதியாக இருக்க போகிறது. சரி, விவசாய காணிகளை நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் சொன்னால் இப்பொழுது அக்ரமத்தின் மூலம் அரசாங்கத்திலே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஈட்டி எறிதல் போட்டியில் மிக சிறப்பாக பல போட்டிகளில் வெற்றி பெற்று இலங்கைக்கு ஒரு நம்பிக்கை தங்கப்பதக்க நம்பிக்கையை வென்று கொடுத்திருக்கின்ற ஒரு வீரர் சொன்னால் மிகையாகாது. அவர்தான் எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். ஆக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று களமிறங்குகிறார் உமேஷ். ஆக இவருடைய தங்கப்பதக்கத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைய இலங்கை நேரப்படி பார்த்தீங்கன்னா இன்று மாலைதான் இவருடைய போட்டி நடைபெற போகிறது. ஆக இந்த போட்டியை எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் 4:45 இலங்கை நேரப்படி மாலை இன்று இந்த போட்டி நடைபெற போகிறது. அவருக்கு உதவியாக அவருக்கு உத்வேகம் அளிப்பதற்காக இப்போது அவரோட பெற்றோரும் அவரோடு சென்றிருக்காங்க, ஜப்பான் சென்றிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம் இன்றைய போட்டி நடக்க போகிறது. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் தங்கப்பதக்கம் வெறுவேன் என்று சொல்லியிருந்தார். இந்த ஆசிய போட்டியில் அவருடைய நிலை என்ன இருக்க போன்னு சொல்லி இலங்கை விளையாட்டு பிரியர்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற விதமாக இன்றைய போட்டி அமையப்போகிறது பற்றிய விஷயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: சோனா பாரியா மரியான் திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் பாடல் ஒலிக்க கேட்டும் நாங்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பது. வணக்கம் வசந்தம் எங்கிறதால அமைந்து கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு அந்த நிறுவனம் நண்பர்கள் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் டே கே வேலைத்திட்டம். இப்போது இன்று நாங்கள் தொடர்பு கொள்ளப் போகிறோம் விஜயோடு. இன்றைய பாடசாலை தர்மராஜ பாடசாலை கண்டி அங்கிருந்து தர்மராஜா கல்லூரியிலிருந்து எங்களுடைய அழைப்பின் வழியாக எடுத்துக் கொள்கிறார் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிமையான காலை பொழுது வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். இன்றையாலும் எங்களுடைய டேக்யார் வேலைத்திட்டமானது இந்த வாரத்தின் முதல் வேலைத்திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று எங்களுடைய டேக்யார் வேலைத்திட்டத்தை பொறுத்தவரையில் 26வது வெற்றிகரமான டேக்யார் வேலைத்திட்டம். நாங்கள் கண்டி நகரை நோக்கி வந்திருக்கின்றோம். கண்டி நகரில் உள்ள தர்மராஜ கல்லூரியில் எங்களுடைய 26வது வேலைத்திட்டமானது இன்றைய நாள் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் கண்டி தர்மராஜ கல்லூரியில் காலை பொழுதில் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக காலையில் நடக்கக்கூடிய இந்த வீதி நாடகம் நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், சுயாதீன ஊடக வலையமைப்பு, எங்களுடைய கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பியாபோஸ் காப்புறுதி நிறுவனம், அதே போல அவசரத்துக்கு நாங்கள் அழைக்கக்கூடிய 1990 சுவசரிய சேவை, இவை அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு நாங்கள் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளும் இந்த கல்வி வளர்ச்சிக்கு உட்பட்ட ஏராளமான பாடசாலைகள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 13 பாடசாலைகளில் இருந்து 750 அதிகமான பாடசாலை மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல இந்த கண்டி தர்மராஜ கல்லூரியை பொறுத்தவரையில் 3500 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு இன்றைய நாளிலும் நாங்கள் வீதி போக்குவரத்து, வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். காலைவேளை வீதி நாடகத்தினூடாக பல விடயங்கள் எங்களுடைய போக்குவரத்து போலீசாரினால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கடந்து வந்த 10 சுமார் 25 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இந்த வீதி விபத்தினூடாக உயிரிழந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது. எனவே பாடசாலை மாணவர்கள் என்பவர்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த நாட்டை தாங்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் இந்த மாதிரியான வீதி விபத்துக்கள் மூலம் இழப்பது மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களை கொண்டு இந்த வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக தெளிவூட்டல்களை அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாக இந்த விடயமானது சமூகத்திற்கு மிக சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும், வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும், வீதி சமயங்கள், வீதி நடைமுறைகள் பற்றிய பல தெளிவூட்டங்களை எங்களுடைய போலீசார் மூலமாக இந்த டேக் கேர் நிகழ்ச்சி திட்டத்திற்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் குறிப்பாக 3 வரை இந்த வேலை திட்டமானது தர்மராஜ கல்லூரியில் இடம்பெற தயாராக இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஒவ்வொரு மனுஷாலும் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து மனதில் கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 9:34 ஆகிறது.

இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் திகதி, உலக வெறி நாய்க்கடி நோய் தினம். மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கக்கூடிய ரேபிஸ் நோய் குறித்து உலகளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ரேபிஸ் எனப்படும் ஒரு வகை வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட விலங்கின் கடி, கீரல் அல்லது உமிழ்நீர் மூலம் மனிதர்களுக்கு இந்நோய் பரவக்கூடும். குறிப்பாக நாய்கள் ரேபிஸ் பரவுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாய்கள் மற்றும் செல்ல பிராணிகளுடன் பழகுவது இயல்பான ஒன்று. ஆனால் தெரிந்த விலங்காக இருந்தாலும் சரி, தெரியாத விலங்காக இருந்தாலும் சரி, எதிர்பாராத விதமாக கடித்தால் அல்லது கீறினால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. ஒரு சிறிய காயம் தானே கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்று நினைப்பது சரியான அணுகுமுறை அல்ல. விலங்கு கடித்த உடனேயே காயம் ஏற்பட்ட பகுதியை சவர்க்காரம் அல்லது ஓடும் தண்ணீரால் நன்றாக கழுவ வேண்டும். அதன் பின்பு தாமதிக்காமல் மருத்துவ நிலையத்திற்கு சென்று மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். தேவையான தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சைகளை மருத்துவர் பரிந்துரைக்கும் முறையில் முழுமையாக எடுத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் ரேபிஸ் நோயை தடுப்பதில் விலங்குகளுக்கான தடுப்பூசியும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக பழக வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுப்பது அவசியம். தெரியாத நாய்களை தொந்தரவு செய்வது, அவற்றை பயமுறுத்துவது அல்லது உணவு உண்ணும் போது அருகில் செல்வது போன்றவற்றை முற்றாக தவிர்க்க வேண்டும். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று, ரேபிஸை பற்றிய விழிப்புணர்வும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் மருத்துவ நடவடிக்கையும் உயிரை காப்பாற்றுவதில் முக்கியமானவை. விலங்குகளுக்கு அன்பு காட்டுவது மட்டுமல்ல, அவற்றின் ஆரோக்கியத்தையும் கவனிப்போம், நம்முடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வோம். இந்த உலக ரேபிஸ் நாளில் ரேபிஸ் பற்றிய விழிப்புணர்வை நம்மோடு நிறுத்தாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் கொண்டு செல்வோம். ஒரு தடுப்பூசி, ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை, இவை அனைத்தும் ஒரு உயிரை பாதுகாக்க உதவக்கூடும். ரேபிஸ் இல்லாத உலகை உருவாக்க விழிப்புணர்வோடு ஒன்றிணைவோம்.

0: ஒரு பொட்டுக்கல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும் போதுன்னா சான்போர்ட் செலவு உங்களுக்கு ரொம்ப குறைவு. ஆக போக்குவரத்து செலவு குறையும் போது உங்களுக்கு அந்த பணத்துக்கு வேறு ஏதாவது கொள்வனம் செய்து கொள்ள முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜனதா சீல் போங்க, தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். சார், இப்போது இருக்கிற சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறாங்க. அவர்களுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்கும்போதும் சரி, அவரோட பேசும்போதும் சரி, புரிகிறது ஆஹா இவங்க வந்து நம்ம காலம் மாதிரி கிடையாது, அவங்க எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தூரமாக யோசிக்கிறாங்க, ரொம்ப பெருசு பெருசாக யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும். அந்த ஊட்டச்சத்துக்கள் எங்கே இருக்கிறது நாங்கள் தேடி கொடுக்குறோம். அதுதான் நான் சொல்ற ஐடியா பாருங்கள். பீடியா ப்ரூ MFGM இதுல பாத்தீங்கன்னா புரதம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது. முக்கியமாக மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன் முக்கியமா என்று முக்கியமான 5 வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதான் இந்த அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக இன்றைக்கு பெருசாக யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு நிச்சயம் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி ஆகும் என்ற விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக அந்த போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, சமுதாயத்திலும் சரி, மிகப்பெரிய ஒரு கேடாக இருக்கிறது. இதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் இப்படி கைகோர்ப்பது, அதாவது உங்களுக்கு ஏதாவது விநியோகம் பண்றாங்க, இப்படிதான் போதைப் பொருள் விநியோகம் பண்றாங்கன்னு விஷயம் தெரிந்தால் நீங்கள் 18 18 இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா? 19 27 இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் நான் சொல்லுகின்றேன். தொடர்ந்து மனது கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:45.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அவையில் இருந்து சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: அத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் சசிகுமார். சசிகுமாரை பொறுத்த மட்டும் 2008 சுப்பிரமணியம் என்ற திரைப்படத்தின் மூலமாக அவர் மிக பிரபலமாக ஆனார். அது இவர் இயக்கிய முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் இவருடைய பெயர் பெரிதாக வெளியில் தெரிய வந்தது. அவர் தான் ஸ்டார் அத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் வசந்தத்தின் வழியாக.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8

சாமி சாமி புஷ்பா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் மூலமாக நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்பகரமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்ய முடியும். அதே போன்று உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மெல்டோல். மெல்டோல் எடுத்துக்கொள்ள தலைவலி காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும். சரிதானே? அப்ப தலைவலி காய்ச்சலுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மெல்டோல் எடுத்துக்கொண்டா தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே சிறகடித்து பறந்து போகும். சரி, ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமட நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைக்கத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
1: அனுசரணை.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
0: நேரம் காலை 10:01. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
6: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது இயல்பு நிலையை அடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்காக காணப்பட்ட போதிலும் அது படிப்படியாக குறைந்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அதன் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ முகாமையாளர் பொறியியலாளர் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார். அதன்படி நெல்வளா கங்கையின் தல்ககொட நீர்மட்டம் இன்னும் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்து காணப்பட்ட போதிலும் அது படிப்படியாக குறைந்து வருவதாகவும் கெங்காங்கையின் மேல் பகுதிகளின் நீர்மட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள போதிலும் வத்தேகம பகுதியின் நீர்மட்டம் இன்னமும் சிறிய வெள்ளப்பெருக்காகவே உள்ள போதிலும் அதுவும் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2022 மே மாதம் 9 தேதி காலிமுகத்திடல் போராட்ட களத்து மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னோகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் தீர்மானித்துள்ளார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல், கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்படவுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் தெற்கு பிராந்தியத்தில் விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகை காரணமாக ஹோமஸ் நீரின் வழியாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் தனது வர்த்தக பாதையை வடக்கு நோக்கி காஸ்பியன் கடலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய போரினால் தெற்கு கடல்வழி வர்த்தகம் ஸ்தம்பித்துள்ளது. இதனால் அன்சாலு, அமிராபாத் மற்றும் நவ்சஹார் போன்ற காஸ்பியன் கடல் துறைமுகங்கள் வழியாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய ஈரான் முயன்று வருகிறது. எமது அடுத்த மணி செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: உலகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வசந்தகுமார்.
1: கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆ, நல்லா இருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது ஊர் பக்கம்.
1: ஆமா, இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, இப்ப வெயில பார்க்க இப்பொழுது சந்தோஷமா இருக்கு. அப்படியா?
1: வசந்தகுமார்,
0: இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: நன்றி. நிகழ்ச்சி எழுந்த வைக்க
1: நன்றி.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி செல்வச்சந்தையிலிருந்து சுதன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தேவலை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை முடித்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நாங்களும் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரீஃபா எழுந்துக்கிறாங்க. நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டு தேவலை நாகராஜன் வந்திருக்கின்றார். புவன் நடந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். முந்தாச்சி பேகம் கொழும்பு 14 வந்திருக்கிறது. இவளை அசுருதீன் இழந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கங்க சுந்தரம் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ஜி, எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சிராஜ் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னி நிகழ்ச்சியில் அனுத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மேப்பிட்டி காந்தையிலிருந்து பிரசாந்த் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் கிருஷ்ணா எழுந்திருக்கின்றேன், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். செல்வா வந்திருக்கின்றார் நகரையம்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா எழுந்திருக்கிறார். கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க தரணிகளிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடுப்பட்டி ஜசி ட்ரெய்லர்ஸில் இருந்து சேகர் வந்திருக்கின்றார். ஜனுசான் மற்றும் சுகுணா நிலானி கனிஷ்கா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கல்முனையிலிருந்து ஜனா எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். எஸ் பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 6:50 இதயரத்னம் எழுந்திருக்கின்றார். அதே போன்று ஆதவி வந்துக்கிறாங்க, இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா இருந்திருக்கின்றார். மங்கே கிறிஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நசூர் வந்திருக்கின்றார். கென்யாவிலிருந்து அக்கரைப்பேட்டையிலிருந்து பாப் ட்ரெயிலர் டிசார் நடந்திருக்கின்றார். அதே போன்று ரூபன் நடந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:33. இப்போ கட்டுவான் சகுந்தலா தேவி, வணக்கம். எப்படி சோமா இருக்கீங்களா? நல்லா
1: இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
0: ஆஹா, ஊர் பக்கம் மழையா பெய்யுதா? அப்படியோ, அத நான் கேட்க முடியாம போயிருச்சு.
1: ரொம்ப நன்றி
0: சகுந்தலா. இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எங்களை தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மதங்களுக்கு வரவேற்கா
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

0: நேரம் 10:45 ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம்
0: சரோஜினி.
1: ஆமாங்க சார்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா?
1: நல்ல சோமம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நான் நல்லா இருக்கேனே.
1: நானும் நல்ல சோமமா இருக்கிறேன்.
0: ஆனா இந்த சமையல் வேலை முடியலையே.
1: எல்லாம் முடிஞ்சிட்டு சார், 10 மணியோட எல்லாம் முடிஞ்சிரும்.
0: அதுதான், அதுக்கு மேல என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறதா இல்ல. சாப்பாட்டு வேலையே முடிச்சாச்சு.
1: என்ன
0: சிவர நேரம் சாப்பிட்டு கேளுவோம். அது வந்தா என்ன வராட்டி என்ன எது? சரி, இந்த நேரம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க?
1: யாழ்ப்பாணம் சுழிகுரத்தில் இருக்கும் எனது சகோதரி சீதாவுக்காகவும், லெவன் தோட்டத்தில் இருக்கும் சகோதரன் மோகன் குடும்பத்திற்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும் கேட்போம் சார்.
2: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
3: சபாஷ் சபாஷ்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையின் தேசிய அறிக்கை இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதற்காக வெள்ளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்காவின் நியூயோர்க்கு புறப்பட்டு சென்றுள்ளார். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வு இன்றுடன் நிறைவடையவுள்ளது. நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற துணைப்பொருளில் இந்த முறை அமர்வு நடைபெறுகிறது. இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்துள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த யானை வெடிகளின் பயன்பாடு இதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வனவிலங்கு அதிகாரிகளுக்கு உந்துருளிகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன, தரமற்ற யானை வெடிகள் வெடிக்கும்போது ஏற்படும் பலத்த சத்தம் குட்டிகள் உட்பட யானைகளின் செவிப்புலனை பாதித்து நாளடைவில் அவற்றுக்கு காது கேட்காமல் போவதாக தெரிவித்தார். அத்துடன் துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலாவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஜெர்மனியின் முனிச் நகரிலிருந்து போர்த்துக்கலின் லிஸ்பன் நோக்கி பறந்து கொண்டிருந்த லுஃப்தான்சா விமானத்தில் பயணி ஒருவரின் பவர்பேங்க் திடீரென தீப்பற்றியிருந்ததால் பிரான்சின் லியோன் நகரில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. லுஃப்தான்சா நிறுவனத்துக்கு சொந்தமான LH-1790 என்ற ஏர்பஸ் விமானம் முனிச்சில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது கைமுறை பையில் வைக்கப்பட்டிருந்த பவர்பேங்க் ஒன்று எதிர்பாராத விதமாக தீப்பற்றி புகையை வெளிப்படுத்தியது. உடனடியாக செயற்பட்ட விமான பணிப்பெண்கள் மற்றும் ஊழியர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானி உடனடியாக பிரான்சில் உள்ள லியோன் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரினார். அதன்படி லியோன் செயின்ட் எக்ஸ்பரி விமான நிலையத்தில் வானூர்தி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
5: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் கபூர் வணக்கம்.
1: வணக்கம் கிருபா. வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, வேலையிலயா இல்லாட்டி வீட்லயா? வளமையா வீட்டுல
1: தான்.
0: நமக்கு எங்க வேலை, வீட்லயே வேலை பார்க்க டைம் சரி.
1: ₹1,500
0: அதுக்கு பிறகு நீங்க ஒரு பில் ஒன்று போட்டு கொடுப்பீங்களா 4,000 ரூபாய்க்கு? அது எந்த அளவுல நியாயம் நீங்களே சொல்லுங்க. இல்ல அந்த பாட்சம் மாத்தினே இந்த பாட்சம் மாத்தினே உங்களுக்கு தெரியும் தானே, போல் செட் எல்லாம் இறுகி போயிருச்சு, பக்கிள் பாக்குறது இல்லையா? நீங்களே சொல்லிடுறது, நீங்களே வாங்கிட்டு வாங்கப்பா, நான் வாங்கல, நம்ம ஆளை விட்டா காணும். இந்த பாட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு கதை சொல்ல, அதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு கழுவி போட்டுருக்க மட்டும் 1,500 ரூபாய் தாப்பா, நீ தர்ற பார்ட்ஸ் நான் போட்டு தரேன், அவ்வளவுதான்
1: கதை.
0: சரி, அப்ப இப்ப வந்து நிறைய பார்ட்ஸ்கள் வீட்லயும் வச்சிருக்கிற இல்லையா, அது இதெல்லாம் அவங்கள்ட்டே போட்டு கொடுத்துடுறது, இத கொண்டு போ
1: அப்படின்ட்டு.
0: அது நல்ல விஷயம் தானே, எல்லாரும் அப்படி செய்யறது இல்ல. கொழும்புல சைக்கிள் கழுவி போட்டு 3,000 ரூபாய் அப்படி எடுக்கிறாங்க. உங்க இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய செலவாகுமே, அதனால இங்கே கழுவுற வேணா. சரி சொல்லுங்க, எந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். ராஜகிரியிலிருந்து மொரீன் நடந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் பாட்டு தலைவா, பாடல்கள் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. ரொம்ப சூப்பராக போகும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து தினேஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள், நேயர்களோடு அருமையாக பேசி திங்கள் கிழமை சுகமான ராகத்தை தந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க வடிவேல். அதேபோன்று ரூபா இணைந்திருக்கிறாங்க. திமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கின்றார். மருதமுனையிலிருந்து ராஃபி இணைந்திருக்கிற இதேவேளை கனகரத்னம் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஆனந்த் தெரிவித்துக்கிறது. இவளை கீதா ஸ்ரீ வந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜமுனா வந்துக்கிறாங்க. தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ஹப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தனா வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக்கொள்ளுங்க, நான் ஃபயரூஸ் நடந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மீறி வந்துக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் மஸ்கேரியா மேரி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான். சஞ்சய் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நீர்குழம்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், கடையில ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எட்டையாந்தோட்டை வடத்தட்டிலிருந்து ஃபாய்சர் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு கிண்ணியா நஃபீர் இணைந்திருக்கிற இதேவேளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் ஹரோலின் ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அஜித் வந்திருக்கின்றார், பாட்டு தலைவர், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மஸ்கேரியாவில் இருந்த அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று சிவகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் பூனாகலையூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை குமாரி இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார். சீலன் கௌரி வந்துக்கிறாங்க, தமிழகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சோபி வந்துக்கிறாங்க, கொழும்பு ஐந்தில் இருந்து ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கின்றார். வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேகம், வணக்கம்.
1: அன்பான காலை நேரம், வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன்னு. இப்ப வந்து நீங்க சமையல்ல ரொம்ப புகழ் போற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உண்மையா? அப்படி யார் சொன்னது அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க, அது மாறி சொல்லிட்டாங்களோ? அதாவது வந்து இது நல்லா இருக்கு, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக அப்படியே சாப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஆள்னு சொல்றாங்க, அதுவும் இல்லையா? என்ன கடுமையா யோசிக்கிறீங்க? சரி பேகம், சரி இப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இப்ப என்ன பாடல் நீங்க பாட போறீங்க?
1: பாட முடியாது.
0: பாட முடியாது, பாடல்களை தான் கேட்க முடியும், அப்படியா? சரி, அப்ப எல்லாரோட சேர்ந்து நல்லதொரு பாடல் ஒன்று கேட்போம் இல்லையா? முந்தாஜ் பேகம்.
1: நன்றி.

0: நேரம் 11:41.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். மட்டக்குளியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக லோகநாதன் குறிப்பிடுகிறார். அதேவேளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தினேஷ் வந்திருக்கின்றார். சமீதரன் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளே செட்டியார்த்தர் வீன சலூன்லிருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் குமார் எழுந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நிலந்திர பாடல் தாருங்கள். ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றேன் பரமக்குடியிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை பூநாகலை ஜெசுதாஸ் வந்திருக்கின்றார். சி பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளை ஃபைசர் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நிலந்திர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தொண்டைமானாறிலிருந்து சுதன் வந்திருக்கிறது. இவ்வளை சண்முக சுந்தரம் எழுந்துக்கிறாங்க. மதுரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் தேவி யோகேஸ்வரன் எழுந்திருக்கின்றேன், இணைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அருள்மொழி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். மேர்வலையிலிருந்து ரிம்சான் எழுந்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா வந்துக்கிறாங்க. புசல்லாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் மாளிகாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுஹாயில் இணைந்திருக்கின்றார். மாவனல்லை நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல்

வேண்டும் அப்படின்னு சொல்லி செங்கலடியில் இருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறது. இவளை பாலா வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ரஞ்சன் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார், ஊர்கொடவத்திலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியை நிறுத்தி நேராக சாந்தா வந்துக்கிறாங்க. சரி, வந்த வேகத்திலேயே போயிட்டாங்க. சரி, ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதி பாடல்.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களை விடுந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கெரூபா வணக்கினீர்களே.

0: கேட்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் இன்று உரை. 104 புதிய மெட்ரோ பஸ் சேவைகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 13 வருட வீடில்லா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. 51 வீடுகளுக்கு நாளை அடிக்கல். தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 27 பேர் பலி. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் கைப்பற்றிய இங்கிலாந்து.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாட்டின் பொருளாதாரம் பலமைந்ததாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி எனும் துணைப்பொருளின் கீழ் அரசாங்கம் முன்னெடுக்கும் மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் கம்பகாவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாட்டின் பொருளாதார முன்னேற்ற செயற்பாடுகள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்திருந்தார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டம் தமக்கு எதிராக செயற்படாது என நினைத்துக் கொண்டிருந்த குழுக்கள் தொடர்பில் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அதிகாரம் இருப்பது மக்களிடம் குறித்த மக்கள் அதிகாரத்தை தற்போதைய அரசு தம் வசம் வைத்துள்ளது. வியாபாரமாக மாறியிருந்த அரசியலை மக்கள் சேவையாக மாற்றியது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் 81st பொதுச்சபை கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று உரையாற்றவுள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலைமை உட்பட எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் உரையின்போது கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக வெள்ளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81st கூட்டத்தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்றைய தினம் ஆரம்பமானது. அதில் பங்கேற்கவுள்ள இலங்கை தூதுக்குழுவுக்கு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமை தாங்கவுள்ளார். கூட்டத்தொடரின் உயர்மட்ட விவாதங்கள் இன்று இடம்பெறவுள்ளதுடன் இதன்போது அமைச்சரினால் இலங்கையின் தேசிய உரை நிகழ்த்தப்படவுள்ளது. நம்பிக்கையை மீளக் கட்டியெழுப்புதல், பரிணாமத்தை முகாமைத்துவம் செய்தல், அனைவருக்கும் அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு எனும் துணைப்பொருளின் கீழ் இம்முறை ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடர் அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இணைவாக அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் உட்பட அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலருடன் சந்திப்பிலும் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாணத்தின் 7 பிரதான போக்குவரத்து வழிகளோடாக புதிய மெட்ரோ பஸ் சேவைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இவ்வாறு 104 பஸ்கள் புதிதாக சேவையில் இணைக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் குறித்த பஸ் சேவை ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. கொழும்பு நகரில் நிலவும் வாகன நெரிசலை குறைப்பது மற்றும் மிகவும் பாதுகாப்பான வசதியான பொது போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நாளை முதல் இந்த பஸ் சேவைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் போக்குவரத்து பிரிவின் தலைவர் SMUP திலகவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பை மையமாக கொண்ட 7 போக்குவரத்து வழிகளோடாக பஸ் சேவைகள் இயக்கப்படும். இதேவேளை கொழும்பு நகருக்குள் நுழையும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் இதனூடாக சந்தர்ப்பம் உருவாகும். மெட்ரோ பஸ் சேவையானது தனிநபர் வாகன பயன்பாட்டினை குறைக்க உதவுவதுடன் நாளாந்த பயணத்துக்கென பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதை அதிகரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
2: மதுரை மாவட்டத்தின் உபபரணகம பிரதேச செயலகத்தில்
1: மாவட்டத்துக்குட்பட்ட அலகுள்ள தோட்டத்தில் 51 புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய இந்திய அரசாங்கத்தின் உதவியில் இந்த வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்படும். பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வில் இந்திய உரஸ்தானிகள் அலுவலக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். மலையக சமூகத்துக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் கண்ணியமான வீட்டு வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த வீட்டு வசதி திட்டம் செயற்படுத்தப்படும். மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வரும் 51 குடும்பங்களுக்கு இவ்வாறு புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. நீண்டகாலமாக மண்சரிவு அபாயம் காரணமாக கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வரும் குறித்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடத்தையும் கண்ணியமான வாழ்க்கை தரத்தையும் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்நிலையில் திட்டத்தினூடாக ஒவ்வொரு வீட்டு அலகுக்கும் 28 லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்படுகிறது. வீட்டின் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் நோக்கில் அரசினால் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெலிபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பூநகர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிலங்கை மற்றும் வடக்கிலுள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக மக்களிடையே மீண்டும் இனவாதம், மதவாதம் மற்றும் பிளவுகளை ஏற்படுத்த முயல்கின்றனர். தென்னிலங்கையில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் சட்டம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் சிறைச்சாலையை எதிர்கொள்ளும் பயத்தில் அரசாங்கத்தை வீழ்த்தவும் மீண்டும் இனக்கலவரங்களை தூண்டவும் முயற்சிக்கின்றனர். வடக்கிலுள்ள அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை பேசுவதை மக்கள் நலத்திட்டங்களை வரவேற்பதையோ விடுத்து கடந்த தேர்தலில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் செயற்படுகின்றனர். திலீபனின் சிலை அகற்றப்பட்ட சம்பவத்துக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. மாநகர சபை எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காத காரணத்தினாலேயே போலீசார் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மாநகர சபையும் போலீசாரும் தங்களின் எல்லைக்குட்பட்ட பணிகளை சரியாக செய்யாததன் விளைவே இதுவாகும். இச்சம்பவம் குறித்து ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான உரிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். மேகோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடகம பாதுக்க வீதியில் கொடகம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுவரில் மோதியதில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் காயமடைந்த நபர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 54 வயதுடையவர் ஆவார். அவர் பொரளை போலீஸ் நிலையத்துடன் இணைந்து கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நொச்சியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொச்சியாகம குக்குல் கட்டுவ வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். அத்துடன் வாத்துவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி கொழும்பு பிரதான வீதியின் பொத்துப்பிட்டிய பகுதியில் கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றொரு மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்பட்ட போது இடம்பெற்ற விபத்தில் 26 வயதுடைய அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வாத்துவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாதம்பை குளியாப்பட்டிய வீதியின் ஹெலல் பண்டாரகம பகுதி இடம்பெற்ற விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் தாய் பலத்த காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்சார தூணில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் தும்பல சூரிய வீரக்கட்டியான பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 11 வயதுடைய 2 ஆண் பிள்ளைகள் ஆவர். காயமடைந்த தாய் சிலாபம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மாதம்பை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை நவம்பர் 3 தேதி முன் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாய் பணத்தை 3 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக யோசித்த ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முதல் பிரதிவாதியான யோசித்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இரண்டாவது பிரதிவாதியான டேசி ஃபாரஸ்ட் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவருக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கு நவம்பர் 3 தேதி முன் விசாரணைக்கு அளிக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9 தேதி காலிமுகத்திடல் போராட்டக் களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முன்னாள் பொலிசுமா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 31 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் தீர்மானித்துள்ளார். சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருத்தல், கொலை முயற்சி மற்றும் பலத்த காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 327 கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்படவுள்ளது. கடந்த 2022 மே 9 தேதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அலரி மாளிகைக்கு வருகை தந்த ஆதரவாளர்களுக்கும் காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த வன்முறையைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்களும் எரிக்கப்பட்டு பெரும் பதற்றம் நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் நேரில் கண்ட சாட்சிகள், சூழ்நிலை சான்றுகள் மற்றும் தாக்குதல் நடந்த இடத்தின் காணொலிகள் குறித்த நிபுணத்துவ பகுப்பாய்வு ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் மொத்தம் 34 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த, அரசியல் செயற்பாட்டாளர் நேன் பிரியசாத் மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவி வசந்த ஹந்தபங்கோட ஆகிய 3 உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக ஏனைய 31 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன், முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, மொரட்டுவை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். அத்துடன் தெஹுவலை கல்கிஸ்ஸ மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமல் புஷ்பகுமாரடி சில்வா, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அஜந்த லியனேக்கு, முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த கஹந்தகம மற்றும் அரபு வசந்தம் என அறியப்படும் அசங்கல் நாலக்க விஜயசிங் ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையில் பெயரிடப்பட்டுள்ள ஏனைய முக்கிய நபர்களாவர். $30,00,000+ அதிக பெறுமதியான கஞ்சா தொகையுடன் இரு சந்தேக நபர்கள் தனமல்வில பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனமல்வில ஹம்பைகாமுவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 2 கஞ்சா பயிற்சி நிலங்கள் முற்றுகையிடப்பட்டு சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பயிற்சி நிலங்களில் கஞ்சா செடிகள் செழிப்பாக வளர்க்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்கிருந்த அனைத்து கஞ்சா செடிகளும் தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற 2 வெவ்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜோஹானஸ்பர்க்கு அருகிலுள்ள வெட்டலா பகுதியுள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை கேப்டவுனுக்கு அருகிலுள்ள லான்ஸ் பகுதியில் பொழுதுபோக்கு நிலையம் ஒன்று மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததுடன் 11 பேர் காயமடைந்துள்ளனர். விடலா பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சனிக்கிழமை இரவு சுமார் 9:30 மணியளவில் இடம்பெற்றதாகவும் AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகளுடன் வந்த குழுவொன்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்களுக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சட்டுபிரத சுரங்கத் தொழிலுடன் தொடர்புடைய கும்பல்களுக்கிடையிலான மோதலாகவும் மற்றைய சம்பவம் வர்த்தக தகராறு காரணமாகவும் இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் முன்வைத்த சமாதான திட்டத்தை நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள போதிலும் பிரச்சினைக்கு ராஜதந்திர தீர்வே ஒரே வழி என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வுக்கு இடையில் ஈரான் இந்த சமாதான திட்டத்தை முன்வைத்ததுடன் கட்டார் மத்தியஸ்தர்களூடாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்திருந்தது. இதன்படி ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் 7 நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்க ஈரான் முன்மொழிந்தது. எனினும் ஈரானின் இந்த திட்டத்தை தாம் நிராகரித்துள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்கா திட்டத்தை நிராகரித்துள்ளதாக மத்தியஸ்தர்களூடாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. நேற்று நடைபெற்ற 3வதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 823 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 355 ஓட்டங்களை பெற்றது. சிறப்பாக விளையாடிய டாம் பெண்டன் 105 பந்துகளில் 126 ஓட்டங்களை பெற்றார். அணித்தலைவர் ஹரி புரூக் 77 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் அசித்த பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 356 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணியின் முதல் விக்கெட்டாக 1 ஓட்டத்துடன் இருந்த பெத்தும் நிசங்க ஆட்டமிழந்தார். கவிந்து மெண்டிஸ் 12 ஓட்டங்களை பெற்றார். தொடர்ந்தும் பிரகாசிக்க தவறி வரும் சரித் அசலங்க நேற்றைய போட்டியிலும் 7 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணிக்காக அதிகபட்சமாக குசல் மெண்டிஸ் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதன்படி இலங்கை அணி 29.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 132 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. போட்டியின் சிறந்த வீரராக டாம் பெண்டனும் தொடரின் சிறந்த வீரராக பில் ஜாக்சனும் தெரிவாகினர்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுக்கும் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் இன்று உரை. 104 புதிய மெட்ரோ பஸ் சேவைகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 13 வருட வீடில்லா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. 51 வீடுகளுக்கு நாளை அடிக்கல். தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச் சூடு. 27 பேர் பலி. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் கைப்பற்றிய இங்கிலாந்து. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணித்தியால செய்தியினை மதியம் 1 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானொலி வசந்த மிகம் நேரிப்போது 12:23 மற்றும் ஒரு புத்த புதிய நாள் வாரத்தின் முதல் நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களோட இன்றைய பொழுதும் மதிய பொழுதை சிறப்பிக்கும் மதிய நிறகுதிகளும் நிகழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக நாங்களும் சுவஹிட் பாடல்களோடு இணைந்து கொள்ளப் போகிறோம் 3 மணி வரை. ஏவை சொந்தங்களை நீங்களும் வலிமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கால் பண்ணலாம் 0122-715-0015 0122-715-111 கால் பண்ணுங்க. எங்களுடைய Facebook பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்து நேரம் 12:28 இந்த நேரம் ஒழிப்பில் நிகழ்ச்சியின் முதல் நேர் வணக்கம் அடரடரா வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் சரி நீர்கொழம்பெல்லாம் அப்படி இருக்கு நிசாம் அப்படியா இருக்கு சரி லாங் ஹாலிடே தான் உங்களுக்கு என்ன
1: ஒன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் பாடலை பாடுகிறார்

0: நேரம் இப்போது 12:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: அட்டகாசமான சுபகை பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. நேரம் 12:46 நிமிடமாக இந்த நேரம் பிரசாத் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கலகலன்னு சந்தோஷமா இருக்கு. வேற லெவல்ல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: அப்படியா? ஓகே, சூப்பரோ சூப்பர். எங்க இருந்து பேசுறீங்க பிரசாத்?
2: நான் கொழும்புல இருக்கேன். ஊரு கேட்டேன்.
1: கொழும்புல எவ்வளவு காலம் இருக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்கன்னு
2: நினைக்கிறேன். ஒரு 11 வருஷம்.
1: 11 வருஷம், சரி. ஒர்க் எல்லாம் அப்படி போகுது பிரசாத்?
2: பரவாயில்லை, ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கஷ்டம் சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லாவே போய்கிட்டு இருக்கு.
1: ஓகே, சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, இப்ப வேலையில இருந்தா பேசுறீங்க?
2: தொடர்ந்துருங்க.
1: நன்றி பிரசாத் நிகழ்ச்சியோடு நடிகர் சசிகுமார்.

0: ஒரு மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் ரமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டியெறிதல் போட்டி இன்று மாலை இலங்கை நேரப்படி 4:45 நடைபெறவுள்ளது. சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் ரமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கைக்காக தங்கப் பதக்கத்தை வெல்லும் இலக்குடன் களமிறங்குகிறார். அவருக்கு ஆதரவளிப்பதற்காக ரமேஷின் பெற்றோரும் ஜப்பானுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் ரமேஷ் தரங்கவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகின்றது. இலங்கைக்கு மேலும் ஒரு ஆசிய அளவிலான தங்கப் பதக்கத்தை அவர் பெற்று தருவாரா என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் மின் கேபிள்கள், சேப்பு கம்பிகள் மற்றும் வீதி மின்விளக்கு கம்பங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் திருடப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக 2024 கணக்காய்வு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி 2021, 2022 மற்றும் 2023 ஆகிய 3 அதிவேக நெடுஞ்சாலையில் 100 திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 11 திருட்டுக்களின் பெறுமதி 580 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ள போதிலும் ஏனைய 89 திருட்டுக்களின் பெறுமதி கண்டறியப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கை கூறப்படுகிறது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் சமாதான திட்டத்தை நிராகரித்ததை தொடர்ந்து இன்று சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை 1% மேல் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் அமைதியின்மை மற்றும் ஹாமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த நிச்சயமற்ற தன்மையே இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஒரு பீப்பாய் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 1.32 அமெரிக்க டாலராக அதிகரித்து 105.64 அமெரிக்க டாலராகவும் அதே நேரத்தில் ஒரு பீப்பாய் WTI ரக மசகு எண்ணெய் விலை 93.31 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியாளர் செய்தியினை 2 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: இசைப்பயில நேசிகள் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த மனத்திலத்தின் முதல் பாடலாக நேரம் 1:11 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ வந்துக்கினி அறிவிப்பாளருக்கு வணக்கம். நான் மருதமனை அப்துல் நாசர்.
0: அப்துல் நாசர் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன் மேடம். உங்களை
0: சரி ஓகே சாப்பிட்டீங்களா?
1: ஆமா
0: சரி. அவசரப்பட்டு ஆமான்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா நம்பிடுதான்.
0: சரி சரி ஓகே அப்துல் நாசர் அப்புறம் சொல்லுங்க உங்களை பார்க்கலாம் அப்படி போகுது.
1: மற்றும் அஜ்மீர் சண்டேல் கரெக்ட் சண்டேல் அஜ்மீர் மருதமனை ராபி பஜீதீன் மற்றும் அசவப் கொழும்பு 14 முந்தாஜேகம்.
0: சரி உங்களுக்காக பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0121-7500 எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க இணைந்து கொள்ளுங்க.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: அடகாசமான பாடல்களோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து ப்ரோம் மதிய நேரப்பதிகளும் நிகழ்ச்சியோடு நேரம் 1:31 இந்த நேரம் உழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சாந்தி.
1: ஆமா மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: உங்களுடைய
0: ரொம்ப சிக்கலா இருக்கே.
1: மேடம் பேசுங்கள் கொஞ்சம்.
0: சரி ஓகே. யாருக்காக பாடல் கட்டலாம்?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதிசாலினிக்காகவும் தான் நிறைய பாடல் உங்களுக்காகவும்
0: சரி எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து நட்புக்காக திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்

எச்சரிக்கையா, பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 29ஆம் திகதி பிலிமத்தலாவ மத்திய மகா வித்யாலயம் சேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு. புதுமைகளோடும்

0: பகுபதிய திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து ஓய்ந்தது. மதியிடு குதிகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 1:42. இந்த நேரம் அளிப்பில் நான் ஷார்ட். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: எந்த
0: பாட்டு ரொம்ப
1: பிடிச்சிருந்து
0: பாடல்? ஆனாலும் மற்ற பாடல்கள் எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. சரி சரி சரி ஓகே. நௌஷாத் அப்படி சொல்லுங்க. வர்க் எல்லாம் சூப்பரா போகுதா?
1: ஆமா வர்க்கா.
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் ரொம்ப அட்டாச்சிங்.
0: சரி, தொடர்ந்து வஸ்தத்தோட இணைந்திருங்க.
1: நன்றி பாடல் சொன்னதாக இந்த வேலையில் அம்மாவோட செம்பியா மருத்துவமான வச்சில் பாஜா சிஸ்டா உலகோடு அட்டாளத்தினை எனக்கு அன்பான சொந்தங்கள் அனைவருக்காகவும்
0: உங்களுக்கு வழங்குவது.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சசிகுமார்.

0: குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஷானி அபயசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சனவரத்தின மற்றும் அருள் தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த இரண்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியான சாந்தி ஜெயதிலக் என்பவரால் இந்த இரண்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சாணி அபயசேகர மற்றும் ரவி சனவரத்தன் ஆகியோர் முன்னர் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடதாசி ஒன்றின் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் அருள்தந்தை சிறில் காமினி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடொன்றின் உள்ளடக்கம் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி மற்றைய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் இந்த வருடத்தில் இன்று வரை 100,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக மேல்மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் நவீந்த சொய்சா தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது தினசரி பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் சற்று வீழ்ச்சி தென்பட்ட போதிலும் அபாயம் முழுமையாக நீங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தாய்லாந்தின் 41 மாகாணங்களை பாதித்துள்ள கடும் வெள்ளம் காரணமாக பெங்காக் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையால் பெங்காக் நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நகரின் நீர் வடிகால் கட்டமைப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் சில பகுதிகளில் சுமார் 320 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது பொதுவாக செப்டம்பர் மாதம் முழுவதும் பெங்காக் நகரில் பதிவாகும் மழைவீழ்ச்சிக்கு நிகரான அளவு என தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 80,000 அதிகமான மக்கள் இன்னும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் உள்ளதாக தாய்லாந்து உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: கை அள்ளித்தா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நேரம் 2:10 இந்த நேரம் இந்த மனத்தில் முதல் நேர அருள்மொழி பருத்தி துறையில இருந்து வந்திருக்காங்க. பேசலாம்,
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அருள்மொழி, சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
1: அப்புறம்
0: சொல்லுங்க பாக்கலாம், அருள்மொழி பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா என்று?
1: இந்த பாட்டு நல்ல பாட்டு.
0: சரி, இந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். நிகழ்ச்சியில அடுத்தும் ஒரு அருமையான பாடல் எல்லோருக்காகவும் நாங்க கேட்கலாம். சரியா? நன்றி அருள்மொழி, இணைந்து கொண்டமைக்கும். இதே போல தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 0122 0101 அல்லது 0122 0111 111க்கு கால் பண்ணுங்க. முந்திக்கொண்டு பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒளி துவங்கியிருக்கின்றது. நேரம் 2:23 நிமிடமாகிற இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்களை இணைந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறார். அஸ்மான்லிருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார். பூனாக்களை ஜேசுதா உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அதே போல குறிஞ்சாக்கணிலிருந்து நூற்றுக்கான அசுர்டீன் இணைந்திருக்கிறாங்க. அதே போல சிராஜ் பிரசாத் இணைந்திருக்கிறாரு. அவரும் தன்னுடைய அன்பு நன்பிக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். கொழும்பு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து ரவி அன்பான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். அப்படியே நாங்கள் ஹட்டன் பக்கம் போயிட்டு வரலாம். பரமானந்தின் வசீகரன் நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். கொழும்பு 5 கொழும்பு 5 திம்பிகசாலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். ஒரு கூட பத்த தமிழ்நாடு தோட்டம் மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறார். தனா இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அதே போல பிரசாந்த் இணைந்திருக்கிறார். மேப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அன்பு மனைவி அபிராணி அவங்களுக்காகவும் அன்பு மகள் தக்ஷிகா உங்களுக்காகவும் மட்டுமே அடுத்த பாடல் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆலயம்பதியிலிருந்து இதயரத்னம் இணைந்திருக்கிறார். ரோஜா இணைந்திருக்கிறாங்க அன்பான வணக்கங்களோடு. அதே போல வந்து ஷர்தார் இணைந்திருக்கிறார். நட்பெட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல எங்களோட வந்து பெரிய நிலாவளியிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். உதயகுமார் இணைந்திருக்கிறாரு. அவரும் தன்னுடைய நண்பர்கள் உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான சூப்பரான பாடல் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி அபிசாவலியிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்த ஒரு

0: இசை புயலே ரஹ்மான் இசையில் உதயா திரைப்படத்துக்காக பெற்றது அந்த பாடல். நேரம் இப்போது 2:34 இந்த நேரம். சிவபாலன் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க?
1: புரியல.
0: நாளைக்கு வருவார். சரி, அவர் எங்க இருந்தாலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருப்பாரு.
1: நன்றி
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மிக்கும் அடுத்து மாற்றான் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல்.

0: 2:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: புதுமைகளோடு

அதே போல

நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். லண்டன்ல இருந்து குமுதராஜா உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டிருக்கிறாரு. நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அதே போல புவனேஸ்வரன் மங்கேட்கரசி சென்ட் ஜான் டில்லேல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பலாங்குடியில இருந்து குமாரி இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு. தமிழ்நாடுல இருந்து பாலா கார்த்திகா உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகர் சசிகுமார்.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: போக்குவரத்து தவறுகள் தொடர்பாக சாரதிகளின் புள்ளிகளை குறைக்கும் முறைமையின் 6 மாத முன்னோடி திட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சில் இன்று முற்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் ஆண்டின் மார்ச் 31 வரை இந்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் கூறப்பட்டார். நாட்டின் வீதிகளில் நிகழும் வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் போக்குவரத்து அமைச்சினால் சாரதிகளுக்கான இந்த புள்ளி குறைப்பு முறைமை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 வருட காலப்பகுதிக்கு சாரதிகளுக்கு குறிப்பிட்ட அளவிலான புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்கள் வீதிகளில் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஏற்ப அந்த புள்ளிகளை குறைப்பதற்கு இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சுற்றில் அசுவசம நலம்புரை திட்டத்துக்கான பயனாளர்களை தெரிவு செய்யும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாளி பன்னீர்லகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் சில வாரங்களுக்குள் புதிய பயனாளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அதன் அடிப்படையில் எவரேனும் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆசுவாசம பயனாளர்கள் தொடர்பில் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதற்கமைய முதலாம் மற்றும் 2ம் கட்டங்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை உறுதிப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாகவும் இம்மாதத்துக்குள் அப்பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
4: உக்ரைனின் தலைநகர் கேவ் அருகில் உள்ள சந்தை ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 10 காயமடைந்துள்ளனர். கேவ் நகருக்கு மேற்கு அமைந்துள்ள நகரப்பகுதி உள்ள சந்தை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் அங்கு தீப்பரவல் ஏற்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் மற்றும் பல வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே கியூ நகரின் ஏனைய பகுதிகளில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் மேலும் 9 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் சிறுவர் ஒருவரும் உள்ளதாக கியூ நகர மேயர் விட்டாலி கிளிஸ்கோ தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 4 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது. வணக்கம் வணக்கம் ஜியார் நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 102.6 102.8 வசந்தத்தோடு சந்தோஷமா உச்சாமா சுறுசுறுப்பாக மாலை பொழுதோடு தெரிந்து இருக்கலாம். நிறைய பாடல்களும் வரும் இல்லையா? நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக 5 மணி வரைக்கும் அப்படியே நிறைய விஷயங்களை வந்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். என்ன
1: அந்த சந்தோஷத்தோட நல்ல பாடல்கள் வரும் கேட்டுட்டே இருங்க. கடைய பக்கம் கூட இணைந்திருக்கலாம். இப்ப நீங்க வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போடாம ரேடியோ ஒன் பண்ணி வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரு வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அதை மட்டும் 1 மணி கேட்டுட்டே இருங்க. நேரம் இப்பொழுது 3:10 ஆகி கொண்டு இருக்கிறது. மழையுடனான வானிலை அதிகரிச்சிருக்கிறது. கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்துல டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கிறது. அனைத்து குறிப்பா பாக்குற போது இலங்கையில இந்த ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி பார்க்கின்ற போது 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய தொகை இல்லையா? கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் தினசரி பதிவாகும் டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கையில் சரிவு காணப்பட்டாலும் ஆபத்து முழுமையாக குறையவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆனது பார்க்கின்ற போது இந்த நாட்டினுடைய 7 மாகாணங்கள் டெங்கு காய்ச்சல் உயர் அபாய நிலையங்கள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கறத டாக்டர் மாரி வலியுறுத்துறாங்க. எனவே கட்டாயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். மழையும் அங்கங்க அதிகரிக்கிறது. அதனால நீங்க எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க சொல்லிக் கொள்கின்றோம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இப்போது மழை அதிகமாக இருக்குது. அதனால வந்து வீட்டு சுற்றுப்புறங்களை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், இல்லைன்னா மறுபடியும் இந்த டெங்கு வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
1: ஆமா
0: சரி. அதே நேரம் வந்து 2026 சுற்றுலா மற்றும் அபிவிருத்தி குறியீட்டின் படி வந்து உலகில் அதிவேகமாக வளரும் 10 நாடுகளில் வந்து இலங்கை வந்து இடம் பிடித்திருக்கு. 2024 முதல் 2026 வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலா வளர்ச்சியில் வந்து அதிக முன்னேற்றத்தை கட்டி உலகின் முன்னணி 10 நாடுகளில் வந்து இலங்கை வந்து இணைந்திருக்கு. குறித்த குறியீட்டின் படி வந்து இலங்கை வந்து 10வது இடத்தை வந்து பெற்றிருக்கான்.
1: ரொம்ப நல்ல விஷயம்.
0: அத்துடன் வந்து 2024 ஒப்பிடுகையில் வந்து இந்த 2026 இலங்கையில் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டின் புள்ளிகளின் படி 4.33% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. இதன் குறியீட்டின் படி உலகில் அதிவேகமாக வளரும் 10 நாடுகளில் வந்து அல்போனியா முதலிடத்திலும் வியட்நாம் மற்றும் லாவோஸ் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களிலும் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை வந்து இப்போது வந்து 10வது இடத்தில் இருக்கு.
1: சூப்பர், நல்ல விஷயம். எங்களுடைய நாடு 10வது இடத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது இன்னும் முன்னுக்கு வர வேண்டும். ஏன்னா எங்களுடைய நாடு சுற்றுலாக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயற்கை அழகானகளில் கொஞ்சம் கூடிய ஒரு நாடு. 4 பக்கம் கடல், நிறைய சொல்லலாம் இலங்கையை பத்தி, எல்லாருக்குமே தெரியும். எனவே நாளுக்கு நாள் சடுதியாக சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து தான் இருக்கிற. குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகை தருபவர்கள் தான் நானது அதிகமாக பொத்திவில் சைட்ல அந்த பக்கம் போகக்கூடியவங்க, இந்த மலைகள் சைட்ல போகக்கூடியவங்க நிறைய இலங்கையில சுத்தி பார்க்குவதற்கு இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. இப்போ நாட்டினுடைய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எனவே நிறைய பொருளாதாரம் விடக்கூடிய எங்களுடைய அந்நிய செலாவணி அப்படின்னு சொன்னா சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல பாடல்கள் வரும். கேளுங்க, இப்ப பாடல் கேட்கலாம்.

தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM KKR பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 29ஆம் திகதி இலிமத்தலாவ மத்திய மகாவித்யாலயம் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: போகாதீங்கடா.
1: I love you, da. யாரும் டீ குடிக்க போகாதீங்கடா. Thank you.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. ஐ லவ் யூடா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம்.
1: சூப்பரான ஒரு பாடல், நல்ல பாடல் உங்க வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்களோடு இணைந்திருப்போம். 3:25 கொண்டிருக்கிறது. திருட்டுக்கள் பல விதமா இருக்கும். பக்கத்து வீட்டுல திருடுறது இருக்கு, வீட்டுல திருடுறது இருக்கு, ரோட்ல திருடுறது இருக்கு, இப்படி எக்கச்சக்கமான திருட்டுக்கள் இருக்கு. திருடினா குற்றம் தான் இல்லையா? திருட்டு திருட்டுத்தான், திருடாதே பாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அதாவது பொது போக்குவரத்து அப்படிங்கிறது கட்டாயமா, அந்த பொது போக்குவரத்துகள் பொதுவான விஷயங்களை நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு எங்களுடைய வளங்கள் இல்லையா, அதை வந்து திருடுறது அல்லது அதை நாங்க உடைக்கிறது சேதப்படுத்துறது ஏதாவது ஒன்று செய்யும் போது அது எங்களுடைய சொத்துக்கள். அந்த பொதுவான உடைமைகள் வந்து எங்களுடைய நாட்டினுடைய பொதுவாக இருக்கிற எல்லா விஷயமே எங்களுடைய சொத்துக்கள். எங்களுடைய சொத்துக்களை நாங்க கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். அதை நாங்க திருடுறதோ அல்லது அபகரிக்கிறதோ அல்லது சேதப்படுத்துவதுங்க உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் கூட. கொழும்பு கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில வந்துட்டானது மின் கேபிள்கள், செப்பு கம்பிகள், வீதி மின் விளக்குகள் கம்பங்கள் உள்ளிட்ட இந்த உபகரணங்கள் இருக்கு இல்லையா, இது இந்த இதெல்லாம் திருடி இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 11 சம்பவங்கள்ல 580 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இப்படியான நிறைய விஷயங்கள், 11 சம்பந்தப்பட்ட திருட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய 89 திருட்டுகளின் பெருமதி இன்னும் கண்டறியப்படியவில்லையா. இந்த அறிக்கையின் படி 2021 2022 அதே போல 2023 இந்த 3 ஆண்டுகளில அதிவக நெடுஞ்சாலையில் ஒட்டுமொத்தமாக 1, 2, 3 திருட்டு இல்ல 100க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்கள் பதிவாக்கி இருக்கு. பாருங்களேன் நடுவே எவ்வளவு பெரிய அது எங்களுடைய இது என்ன சொல்லுதுன்னா சொத்துக்காமா, சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான எங்களுடைய அது ஒரு பொக்கிஷம், அது எங்களுடைய வளங்கள். இதெல்லாம் நாங்க திருடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். எல்லாம் பிடிச்சு எங்க சார் இருக்கீங்க, நீங்க பிடிச்சு ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி. 89 திருட்டுகளின் பெருமதி இன்னும் கண்டறியப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 100 திருட்டு சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. பாருங்களேன், இனிமே
2: திருடுறது வந்து குற்றமான ஒரு செயல். அதுவும் அந்த சொந்த இதுல
1: திருடுற மாதிரி தான் இருக்குது, பொது இடங்கள்ல திருடுறது. எனவே இந்த இப்படியான விஷயங்கள் வீதிகள்ல பொருத்தப்பட்டிருக்கின்ற மின் விளக்குகளாகட்டும் எதுவாக இருந்தாலும், அந்த அதே போல வாகன தரிப்பிடங்கள் இருக்கிற எங்களுடைய பொது இடங்கள்ல சேதப்படுத்துவது திருடுவது அதை அசிங்கப்படுத்துவது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும்.
2: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியார் நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறிய கிரிக்கெட் வீரர் சாமிகா கருணாரத்னவை வந்து கைது செய்யுமாறு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிபதி கசுன் காஞ்சன தசாநாயக்க வந்து உத்தரவிட்டிருக்காரு. தனது பிள்ளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து பராமரிப்பு கோரி ஒரு பெண்ணின் விமானி ஒருவரை வந்து தாக்கல் செய்து முறைப்பாட்டின் விசாரணையின் போது அவர் வந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை சரியா. அந்த வராத காரணத்தினால் வந்து இவருக்கு இந்த பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு சரியா. குழந்தைக்கான பராமரிப்பு தொகையை வந்து சமிக கருணாரத்ன வந்து தனது வாக்குறுதி அளித்தவாறு செலுத்தாமல் ஏமாற்றி விட்டதாகவும், தாங்களுக்கு பிறந்த இந்த 1 வயது குழந்தைக்கு பராமரிப்பு செலவு வழங்க வேண்டும் என்றும் அந்த குறித்த பெண் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு தொடர்ந்ததை அடுத்துதான் அவருக்கு வந்து இந்த பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த கருணாரத்ன வந்து தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தும் தேசிய பணியில் வந்து இப்போது வந்து ஜப்பானில் உள்ளாராம். சரி, அதனாலதான் வர தவறி இருக்காரு. அதனால வந்து இவருக்கு பிடியாணை வந்து பிறப்பிக்கப்பட்டது.
1: அதாவது அந்த நீதிமன்றத்தை வந்து அவமதிப்பது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. எங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அதுக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கலாம். அதை நாங்க நிரபராதியா இல்ல, அது தண்டனைக்குரியதா, குற்றமற்றவரா அப்படிங்கறத நாங்க நிரூபிச்சு சரியான முறையில நாங்க நிரூபிச்சு வெளியில வரலாம். ஆனா எங்க மேல ஒரு கேஸ் தொடுக்கப்பட்டிருந்தா அதுக்கு நாங்க ஆஜராக்கி ஆகணும். இல்லைன்னு சொன்னா நீதிமன்றத்தை அவமதிச்சது அப்படிங்கறதே பெரிய ஒரு குற்றம், இல்லாத குற்றத்துக்கு பெரிய ஒரு குற்றம் ஆயிரும். சரி ஓகே, இப்படி எல்லாம் விஷயம் எல்லாம் இருக்கு, தெளிவா இருங்க, அதெல்லாம் ஒழுங்கா நீங்க கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி குற்றச்செயல ஈடுபடாதீங்க. அதுக்காகத்தான் சொல்றோம். இப்ப நல்ல பாட்டு வரும், கேட்கலாம் என்ன.
0: ஒலிக்கு பாடல் இது 1000 ஒருவன் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:33.
2: மாறாத நிலையம் மலையக மண்ணில் 102.6 வசந்தம் FM. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
3: அனுசரணை.
0: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம்.

0: சுகரான ஒரு பாடல் சிவா மனசுல சக்தி இவனுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டே வசந்தத்தின் போட்டு தாக்கு
1: 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்திருக்க போறீங்க.
0: ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த OpenAI இருக்குதானே, ஜெமினி, ChatGPT, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிறைய வந்துட்டு. அதனால நாங்க என்னத்தை கொடுத்தாலும் சரி, அது எதுக்கு நாங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தரும். சில நேரங்களில் கொளறும் செய்யும், அது ஒரு பக்கம். குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாங்க கிட்ட வந்துட்டு நாங்க நிறைய போட்டோஸ் கொடுக்கறதையும் தாண்டி டாக்குமெண்ட்ஸாவும் இப்ப நிறைய கொடுக்கறோம் இல்லையா. இந்த டாக்குமெண்டை எங்களுக்கு மொழிபெயர்த்து தாங்க, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய சொல்லும். இப்ப அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு, குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்கா அரசினுடைய கல்வித்துறை இருக்குதானே, கல்வித்துறை அதே போல வர்த்தகத்துறை உள்ளிட்ட 3 முக்கியமான அரசு இணையதளங்களை வந்துட்டு இந்த OpenAI நிறுவனத்தின் AI ஏஜென்ட்கள் தன்னிச்சையாக அவங்க வந்துட்டு ஊடுருவல் முயன்றதாக இப்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இந்த AI ஏஜென்ட்களினுடைய சோதனை நடவடிக்கையின் போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆனது இந்த சம்பவத்தின் போது எந்த ஒரு ரகசிய தரவுகளும் திருடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு OpenAI நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கான்னு சொன்னா சும்மாவா டொனால்ட் ட்ரம்ப் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாரு, சும்மாவே கேட்பாரு, கேட்கட்டும் கேட்பாரு, இல்லன்னா அவ்வளவுதான். சரி, அந்த அளவுக்கு இருக்கு. அதுவும் அமெரிக்காவில் போயிட்டு கை வச்சா விடுவாங்களாம். இந்த சம்பவம் தொடர்ல அமெரிக்க அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லிருக்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. எல்லா துறையிலையும் இப்போ வந்துட்டு எங்கேயோ ஒரு விடத்தை நாங்கள் கட்டாயம் AI பயன்படுத்த அந்த நிறுவனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருமே பயன்படுத்துகிறோம், நிறைய வழிகளை பயன்படுத்துகிறோம். இந்த AI ஏஜென்ட்கள் தன்னிச்சையாக அரசு இணையதளங்களை ஊடுருவ முயன்றதாக வெளியாக இருக்கிற இந்த தகவல், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தொழில்நுட்ப துறையில் இப்போ கவனம் பெற்றிருக்கிறது. என்னடா நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் அது செஞ்சு தருது, அழகா தருது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ட்ட அதுக்குள்ள சொல்கிறேன். நிறைய பேர் அப்போ அது என்ன செய்யும், அதெல்லாம் கெச்சப் பண்ணி கடைசியில ஐயோ எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் திருடப்பட்டுச்சு அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு நம்மளே கோலப்படுற விஷயம். எதுவுமே ஒரு முழு வீதம் 100% ஆனந்தி எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலயும் நன்மைகள் இருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு
2: தீமைகளும் இருக்கு.
0: நாங்க பயன்படுத்துறது பொறுத்துத்தான் எங்களுக்கு நாங்க அது நன்மையா முடியும். நாங்க நிறைய பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு ஆபத்தா தான் முடியும். எல்லாத்தையும் நாங்க அளவோட பயன்படுத்தி கொள்ளணும்.
2: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு, யார் ஒரு சந்தோஷமான விடை,
0: இன்னும் சந்தோஷம்
2: சரியா. அந்த மதுரை அரசு மருத்துவமனையில் வந்து தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து இன்று முறைப்படி வந்து தொடங்கி

0: கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அப்படிங்கறத சொல்லலாம். சரியா, மதுரைக்கு வருகை தந்த முதலமைச்சர் வந்து இந்த நெடுவழியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து உற்சாகமான வரவேற்பு வந்து கிடைத்திருக்கு. என்னத்தாச்சியா சரியா கொட்டு அந்த கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா போட்டாலும் அங்க விஜய் வர்றாரு முதலமைச்சர் வர்றாருன்னு தெரிஞ்சா எல்லாரும் போய் நின்றோம்.
1: அது எல்லாரும் அது அவரு வந்துட்டு ஒரு முதல்வராக சிஎம்ஆ பாக்குறதையும் தாண்டி ஒரு ஆக்டரா பாக்குறதானு கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டேன் செல்ஃபி எடுத்துக்க மாட்டேன் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை
0: தான். சரியா, முதல்கட்டமாக மும்மதங்களையும் சேர்ந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரங்களை வந்து அணிவித்த இவர் வந்து தொடர்ந்து வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பெயர் சூட்டியிருக்கா. சரியா, பெயர் சூட்டி அங்க இருந்த அந்த தாய் அம்மா அம்மாக்கள்லாம் இருப்பாங்க தானே, அவங்க அந்த குடும்ப உறவுகள் எல்லாரையும் சேர்ந்து செல்ஃபியும் எடுத்திருக்காரு. சரியா, இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மற்றும் இந்த அருண் ராஜ் திட்டத்திற்காக முதல்கட்டமாக 128,499 தங்க மோதிரங்களை வந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சொல்ல வந்திருக்கு. சரியா, அரசு பேர் மருத்துவமனையில் வந்து பிரசவித்து வீடு திரும்புவதற்கு முன்னே குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தங்க மோதிரத்தை வந்து வழங்கப்பட்டதாகவும் வந்து தெரிய வந்து.
1: நல்ல விஷயம், ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு விரல்ல ஒரு மோதிரம் தான் போட முடியாது, போட முடியுமா முடியாது அப்படிங்கறதுல இப்ப நிறைய குழந்தைகளுக்கு நிறைய விரல்ல மோதிரம் போட வேணும் இல்லையா. இதுக்கு சீமான் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, அடுத்த வீடியோல பாக்கலாம். இப்ப பாட்டு கேட்கலாம்.
0: ஒழுக்கும் பாடல் இது, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்கு
1: ரஹ்மான் இசையில்.

0: நிகழ்ச்சியடைய ஆரம்பம் திரைப்படத்துக்காக டி இமானின் சிகில் பாடல் கேட்டீங்க. அடுத்த மணி தாளத்தோடு முடிந்திருக்கலாம். நேரம் மாலை 4:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சர்ச்சைக்குரிய கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நான்காவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். பிரபல இந்திய சொத்து அபிவிருத்தி நிறுவனமான கிறிஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி மோசடி மற்றும் லஞ்சம் பெற்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட முன் அனுமதிக்கு அமைய விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பகவந்தலாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கேம்பியன் நகரம் மற்றும் கேம்பியன் தோட்டத்தின் கீழ்ப்பகுதிக்கு குடிநீர் விநியோகிக்கும் பிரதான நீர்க்குழாய் அமைப்பை பல இடங்களில் சேதப்படுத்தி அளித்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேம்பியன் தோட்டத்தின் மேல் நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து தேயிலை தோட்டம் வழியாக நகரத்துக்கு மேல் அமைந்துள்ள நீர்த்தாங்கிக்கு நீரை கொண்டு செல்லும் பிரதான குழாய் அமைப்பே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நீர் அமைப்பு மூலம் கேம்பியன் நகரத்தில் உள்ள கடைகளுக்கும் தோட்டத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள வீடுகளுக்கும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த நாசகார செயல் தொடர்பில் கேம்பியன் நகர வர்த்தகர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பகவந்தலாப போலீசாரால் அதே தோட்டத்தை சேர்ந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ராணுவத்தினர் பயன்படுத்தும் பிரித்தானிய விமான தளத்துக்கு அருகில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத செயல்பாட்டுக்கு தயாராகியமை மற்றும் வெடிபொருட்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பிரித்தானிய போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை RAF ஃபேர்ஃபோர்ட் விமான தளத்தை நோக்கி சந்தேகத்துக்கிடமான 3 வேன்கள் பயணித்ததை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து ஆயுதம் தாங்கிய போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு விமான தளத்துக்கு அருகில் 5 பேரையும் கைது செய்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான 3 வேன்களை சுற்றி 400 மீட்டர் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டதுடன் பிரித்தானிய ராணுவத்தின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் அவற்றை சோதனை செய்துள்ளனர். இதன்போது அப்பகுதியுள்ள 85 வீடுகளில் வசித்தவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதாக இருக்கும். எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடைய
1: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanthamfm.lk என்ற கடைபக்கம் கூட இணைந்திருக்கலாம். இந்த மணித்தியாலத்திலும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம்.
0: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, ஒரு சீனாவில் வந்து ஷாங்டான் மாகாணத்தை சேர்ந்த ஜவோ என்ற பெண் வந்து தனது முன்னாள் காதலனின் வீட்டுக்கு வந்து ஒரு டன் அளவுக்கு வந்து, அதாவது 1000 கிலோ சரியா, சிவப்பு வெங்காயத்தை வந்து ஆர்டர் செய்து அனுப்பியிருக்காராம்.
1: ஏன்னு கேட்கணும், ஏன் ஏன் இவ்வளவு வெங்காயம்,
0: அதுதானே சரியா இந்த இடத்துலதான் நீங்க ஏன்னு கேட்கணும் சரியா. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய காதலன், அதாவது முன்னாள் காதலன் வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு 3 நாள் அள வைத்து விட்டார் சரியா. அதனால பழிவாங்கு விதமாக இந்த வெங்காயத்தை வந்து அனுப்பியிருக்காரு சரியா. ஏன்னா இந்த சில பேர் சொல்லுவாங்க, வெங்காயம் வெட்டினதுமே கண்ணில இருந்து தண்ணீர் வந்துடும் சரியா. இப்ப நான் 3 நாள் அழுதேன் தானே, இந்த வெங்காயத்தை எல்லாம் வெட்டி நீ அழுகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் ஆச்சு, இந்த வெங்காயத்தை கண்டிப்பா அவர் வெட்டி இருப்பாரா அப்படின்னு.
1: அதான உரிச்சாத்தானே சிக்கல், உரிக்காம அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி சம்பல் போட்டு பிரெட்ல வச்சு சாப்பிட வேற லெவல்ல இருக்கு. சரி ஓகே, நாங்க அமெரிக்கா பக்கம் போறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராத மாதிரி இருக்கிறது. ஒரு பக்கம் முடிவுக்கு வந்தாலும் ஈரான் ஒரு பக்கம் அது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை இழுத்து கொண்டு போவதும், அதே போல அமெரிக்கா சொன்ன அந்த டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுமாக இப்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த நாளுக்கு நாள் இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை அதிகரித்து இருக்கிறது. எப்பதான் இந்த ரெண்டு பிரச்சனை முடிவுக்கு வரும், ஹார்மோன்ஸ் அந்த பகுதியில கப்பல் போக்குவரத்து வழமை போல திரும்பும், பொருளாதார பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நிறைய நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க சிக்கலாயின்னு சொன்னா எல்லா இடத்தையும் சிக்கலாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய சமாதான திட்டத்தை நிராகரித்ததை தொடர்ந்து ஆனது இன்று சர்வதேச சந்தையில் மசகு கண்ணியின் விலை 1 வீதத்துக்கு மேல் அதிகரித்து இருக்கிறது. இது மத்திய கிழக்கின்ற நிலவுகின்ற இந்த அமைதியின்மை, ஹார்மோன்ஸ் நீரினை மீண்டும் திறப்பது குறித்து நிச்சயமற்ற ஒரு தன்மையே இந்த விலை அதிர்ப்புக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. எனவே பார்க்கலாம், பொறுத்திருந்து எப்போதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கையை ஒழுங்காக முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லா அரசு தலைவர்களும் இது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் இது பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பதான் இவங்க போற நிப்பாட்டுவாங்க இல்ல,
0: அதெல்லாம் உண்மையான கதை தான்.
1: சரி ஓகே, நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: போட்டு தாக்கிற்கான இந்த மனத்தியாலத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்போம். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு, அந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய செஃப் இருந்தாங்க, நல்ல ஃபுட் கொடுக்குற ஒரு ரெஸ்டாரண்ட். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய பொருட்கள் திருட்டு போறத அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு யார் இந்த பொருட்களை திருடுறாங்க அப்படிங்கறது ஒரு மாயமாவே இருந்தது. அதுக்கு பிறகு அவர் சிசிடிவி கேமரா பொருத்துறாரு. அந்த சிசிடிவி கேமராவில் சில காட்சிகள் பதிவாக இருந்தது. அந்த ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு குக், அதாவது அந்த அவர் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நீண்ட நாளாக இருக்கிற ஒரு செஃப் தான் அந்த பொருட்கள் சிலவற்றை அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து அவரை தேவைக்கு எடுத்துட்டு போறத அவர் பார்க்கறாரு. அதுக்கப்புறம் வருகிறாரு, அந்த சில நாட்களுக்கு பிறகு அந்த செஃப் கிட்ட வராரு, அவரை பாக்குறாரு, அதுக்கு பிறகு போறாரு. இப்படி ஒரு சில நாட்களாக தொடர்ந்தது. அவர் பாக்குறாரு, இந்த செஃப் கிட்ட நாங்க வந்துட்டு ஏன் எடுத்துட்டு போற அப்படின்னு சண்டை பிடிக்கலாமா, அல்லது ஏதாவது அவரை தாக்கலாமா, வேலையை விட்டு நிறுத்தலாமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு இதெல்லாம் செய்யறது ஒரு நாகரிகமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் புரிஞ்சுக்கொள்றாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த நல்ல ஃபேமஸான அவர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த ரொம்ப நீண்ட நாள் வேலை செய்யற அந்த செஃப்பை அவரை கேபினுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவரை கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த செஃப் திறந்து பாக்குறாரு. விலை உயர்ந்த பொருட்கள், தேவையான கிஃப்ட் ஐட்டங்கள், அதே போல நிறைய எக்கச்சக்கமான அவருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருந்தது. அதோட ஒரு தொகை பணமும் இருந்தது. அதை பார்த்ததும் அந்த செஃப்புக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியமா வியந்து போய், என்ன என்ன கூப்பிட்டு என்னுடைய வேலைக்கு இது கிடைச்ச கிஃப்டா என்னன்னு தெரியாம அவர் குழம்பி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஓனர் சொல்றாரு, இந்த ரெஸ்டாரண்ட்ல அடிக்கடி முக்கியமான சில பொருட்கள் மிஸ் ஆகிறது, அது மட்டுமல்ல நிறைய பொருட்கள் திருட்டு போறது. இப்படி நீங்க தான் திருட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சில பேர் சொன்னாங்க. ஆனா ஹானஸ்ட்லி நான் அதை நம்பல. எனக்கு தெரியும் நீங்க அதை செய்ய மாட்டீங்க, ஏன்னா நீண்ட நாள் நீங்க இருக்கிறீங்க, நல்ல ஒரு செஃப்பும் கூட, அதனால நீங்க திருட மாட்டீங்க என்று நான் நினைக்கிறேன், அதை நம்பலனா. இருந்தாலும் உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு தெரியா, அதுக்காகத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கும், ஒரு பிரச்சனையில நீங்க இருப்பீங்க, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த செஃப் எதுவுமே பேசாம அவமானத்தால தலை குனிஞ்சி அவர் கண்களில இருந்து கண்ணீர் கொட்டுது. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு அவர் போயிட்டு பிறகு அவர் முதல் வேலை செஞ்சதை விட ரொம்ப அதிகமாக அன்போட நிறைய லவ் பண்ணி அதிகமாக நிறைய எஃபெக்ட் போட்டு அந்த செஃப் அந்த ரெஸ்டாரண்ட வேலை பார்க்கறாரு. அதுக்கு பிறகு ஒரு பொருட்கள் கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து திருட்டு போகல. இதுதான் விஷயம். எங்களுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எடுத்த உடனே எங்களுடைய மூஞ்சிக்கதில எங்களுடைய முகத்திரையை கிரிக்கணும், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நிறைய பேரை மனசு உடைக்கிறது. நிறைய பேரை அந்த மனசு உடைச்சே கொண்டு வெளியில போட்டுருவாங்க இல்லையா. ஆனா உண்மையிலே ஹானஸ்ட்லி உண்மையான அன்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனை, அவங்கள மன்னிச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்க முன்கூட்டி அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து, அவங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு, அவங்க ஒரு டேலண்டானவங்க, அவங்க டேலண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்க நீண்ட நாளா. ஸோ இன்னொருத்தருக்காக, இனி இப்போ நேற்று வந்தவங்களுக்காக நீண்ட நாளா இருக்கிறவங்கள நாங்க வந்துட்டு எப்பவுமே மனசை உடைக்காம ஹர்ட் பண்ணாம அவங்களோட தேவையை புரிஞ்சு நாங்க செய்கின்ற போது அவங்களும் எங்களோட அன்பா இருந்து ஒரு டீம் ஒர்க்கா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக ஒளி தூய்கிறது பாடல். நேரம் 4:33 நிமிடம்.
1: கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில் வசந்தம் FM. ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: ஒலித்த பாடல் அது வித் லவ் திரைப்படத்துக்காக முதன்முதல் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, சரியா, நமக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு 2 hours, சரியா, 3 hours வேணும்.
0: 2 hours போயிடுமா?
1: ஒரு சாப்பாடு சமைக்கிறதுக்கு, ஒரு சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு 2 hours, 3 hours அப்படி தேவைப்படும். சரியா, சில நேரத்துக்கு 1 hour கூட போதும்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்ப வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமி, சரியா, அந்த சிறுமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 1 hour, அதாவது 1 மணி நேரத்துல வந்து 33 உணவுகளை தயாரித்து சாதனை படைத்திருக்காங்க. சரியா, அதுவும் வந்து 10 வயசு சின்ன குழந்தைன்னு கூட சொல்லலாம். சரியா, 33 உணவுகளை வந்து தயாரித்திருக்காங்க, கின்னஸ் சாதனையும் படைத்திருக்காங்க.
0: அந்த அளவுக்கு நம்மளால முடியாது,
1: அது 1 hourல 33 உணவுகள்.
0: சரி பாருங்களேன், நல்ல விஷயம், சின்னவங்களுக்கு எல்லாம் அந்தந்த வயசுல அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். நமக்கு எல்லாம் இப்போதைக்கு வேணா, சரி, நம்ம சமைச்சு தந்தா நல்லா சாப்பிட்டா போதும். மழைக்காலம் அதிகரித்து இருக்கிறது, நிறைய இடங்கள்ல வீதி விபத்துகளும் கூட இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகளை நாங்க சரியா கடைபிடிக்கணும். ஒரு இடத்துக்கு நாங்க சொல்லும் போது ஆனந்தி, சரியான எங்களுடைய வாகனங்களை சரிபார்க்க வேண்டும். அந்த நேரத்துக்கு முதல், அதாவது ஒரு 10 மணிக்கு போறோம்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியே நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த ரொம்ப ஃபாஸ்டா போகாம ஒரு ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ல போக முடியும். சோ இந்த மாதிரி நேரத்துல குண்டு குழியுமா இருக்கும் ரோடு, வீதிகளில் நிறைய வாகனங்கள் வந்திருக்கும். எனவே இதான் இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் வந்துட்டு வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சா மட்டும்தான் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும். எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை தெளிவூட்டக்கூடிய ஒரு டேக் கேர் வேலை திட்டம் தான் ஜனாதிபதியினுடைய நேர கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்காவோடு இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2nd கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இது தொடர்பான விழிப்புட்டக்கூடிய எக்கச்சக்கமான வேலை திட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எதிர்கால சந்ததிகளில் இந்த வீதி விபத்துக்கள் இருந்து பாதுகாத்து வீதி விதிமுறைகளை சரியாக கொண்டு செல்வதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பேரில் இந்த வேலை திட்டங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. எனவே அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கண்டேப்பமான சொன்னுடன் இந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போதும் எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: உலகின்

உலகின் நட்சத்திரம் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: திரைப்படத்துக்காக இவனுடைய செயல் ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: இப்ப நம்ம விடைபெறும் நேரம் வந்தாச்சு.
0: யாரெல்லாம் நிகழ்ச்சியில நின்றுட்டு கொள்றாங்க அப்படிங்கறத பாக்கவே நம்மா.
1: சரி பாக்கலாம்.
0: சரி, அன்பான மாலை வணக்கம் சொல்லிட்டு கொழும்பு 14 மும்தாஜ் வந்திருக்கிறாங்க. இனிய மாலை நேர வணக்கம் ஒரு கடவுத்து தமிழ்நாடு தொடர்ந்து 6 ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ரயில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க.
1: அதே நேரம் பூனாகலையிலிருந்து ஜெய்சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அரைம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செல்வ சந்நிதி சுதன் தொண்டை மன்னால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: சரி, எல்லாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்
0: எல்லாருக்கும் நன்றிகளையும் கூறி விடைபெறு. நான் ஜி ஆர்
1: மற்றும் ஆனந்தி
0: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியம் மக்களே.
1: நன்றி வசந்த உறவுகளை.

0: சதசம் எட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் முல்லைத்தீவு மற்றும் பழநறவை மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 11:30 வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு 11:30 வரை செல்லுபடியாகும். குறிப்பிட்ட பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை கேட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 26,606 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சோதனைகளின் போது 463 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் குற்ற சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 12 பேரும், கட்டளை பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 360 பேரும், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 165 பேரும் அடங்குவர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 324 சாரதிகளும், அலட்சியமாக வாகனம் செலுத்திய குற்றத்துக்காக 119 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 60 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களுக்கு சுங்கவரியை குறைக்க இரு நாடுகளும் இணங்கியுள்ளன. இதன்படி இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் சுங்கவரிகள் குறைக்கப்படவுள்ளன. அமெரிக்காவிலிருந்து சீனா இறக்குமதி செய்யும் விவசாயப் பொருட்கள், இறைச்சி மற்றும் பால் உற்பத்திகள், தானியங்கள், தாவர எண்ணெய், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நிலக்கரி உள்ளிட்ட பல பொருட்களுக்கான சுங்கவரிகள் குறைக்கப்படவுள்ளன. அதேவேளை சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் வீட்டுப் பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், குழந்தைகளுக்கான பொருட்கள் மற்றும் சில வீட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கும் குறைந்த சுங்கவரி விகிதங்களை நடைமுறைப்படுத்த அமெரிக்கா இணங்கியுள்ளது. இந்த மனித்தியாளர் செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாளர் செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைக்கு நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங் செலக்ஷனோட நானும் வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01127705003க்கு, அதே போல 01127705101 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் மூடாகவும் நீங்க வந்து உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 07607472 என்ற இலக்கத்தினூடாகவும் நீங்க உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு மெசேஜ் பண்ணி வைங்க. நானும் அதை எல்லாத்தையுமே நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த முறை சூப்பரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: விசேஷம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கிட்ட மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பான சொந்தம் லோஷா வந்திருக்காங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் சொல்லியக்கா.
0: வணக்கம் வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் லோஷா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் பாட்டு கேட்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இல்லை, இந்த மாலை பொழுதுல வந்து அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சாச்சு.
0: ஓகேமா, ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் வசந்த மலை பாடல் அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: சுந்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மற்றும் இதர பரிசுகளையும்
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள்

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வெளியே தெரியப்படுத்திக்காங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சிவமூர்த்தி நவசாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நன்றி. 1 2 7 5 0 0 1 2 7 5 1 1 1 அல்லது உங்களுடைய அன்பான உறவில் சொந்தங்களுக்கும் பாடல்களையும் கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் சிவகுமார், மன்னிக்கவும் சசிகுமார்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்
2: இனிய அன்பான மாலை நண்பர்களுக்கா, எப்படி இருக்கீங்க? நான் அம்படில இருந்து ஜெயகாந்த்.
1: வணக்கம் வணக்கம் ஜெயகாந்த், நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரமா சத்தமா நிகழ்ச்சியை
1: கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் ஆரம்பத்துல டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
2: அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காகவும் வாய்ப்பு தந்தேன். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாளை முதல் கொழும்பின் 7 வழித்தடங்களில் 121 மெட்ரோ பஸ்கள் சேவையில். நாமல் கிறிஸ் வழக்கில் ஒருவரை சந்தேக நபராக சேர்க்க லஞ்சப் பேர மூலம் தீர்மானம். இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையில் உரையாற்றுகிறார் அமைச்சர் விஜித ஹேரத். யோசித்த மற்றும் அவரது பாட்டியின் வழக்கை அழைக்க நவம்பர் 3 தேதிக்கு நீதிமன்றம் உத்தரவு. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கமைய தகவல் அறியும் உரிமை, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. கடும் வெள்ளத்தால் வெறிச்சோடும் பெங்காக்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் பொது போக்குவரத்து துறையில் மேலும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கொழும்பின் 7 முக்கிய வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுத்துவதற்காக 121 மெட்ரோ பஸ்கள் நாளை முதல் இணைக்கப்படவுள்ளன. போக்குவரத்து நெரிசலின்றி வசதியான முறையில் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி மக்கள் தங்களது இலக்கை சென்றடைவதற்கு வழிவகுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புதிய பஸ் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது. வசதியான பொது போக்குவரத்து சேவையினூடாக அலுவலகங்களுக்கு செல்லும் ஊழியர்கள், பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் மட்டுமன்றி தமது போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொதுமக்களுக்கும் சிறந்த சேவையை வழங்குவது தொடர்பான பல காட்சிகளை அபிவிருத்தியடைந்த நாடுகளில் நாம் கண்டிருக்கின்றோம். எனினும் அவ்வாறான சேவை எமது நாட்டில் நீண்டகாலமாக ஒரு கனவாகவே இருந்து வந்தது. அந்த கனவை நனவாக்கும் நோக்கில் 2025 வரவு செலவு திட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்டன. அதற்கமைய நவீன வசதிகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய பொது போக்குவரத்து முன்னோடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட மெட்ரோ பஸ்கள் கொழும்பு நகரில் சேவையில் இணைக்கப்பட்டன. பின்னர் இந்த சேவை படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டதுடன் மெட்ரோ பஸ்களுக்கான சேவை மற்றும் பராமரிப்பு நிலையங்களை கடவத்தி, ஜாயல மற்றும் ரத்மலானி ஆகிய இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டன. பொது போக்குவரத்து சேவை திறமையான பயண இலக்கு என்ற அரசாங்கத்தின் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வகையில் மேலும் 121 மெட்ரோ பஸ்கள் நாளை முதல் கொழும்பை மையமாக கொண்டு 7 முக்கிய வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. மாக்கும்பரையிலிருந்து பன்னிப்பட்டிய ராஜகிரிய பொரளை ஊடாக கோட்டை வரை ஒரு பஸ் சேவையும், மிலனியம் சிட்டியிலிருந்து அத்துருக்கிரிய மாலபே பொரளை ஊடாக கோட்டை வரை மற்றொரு பஸ் சேவையும் ஆரம்பிக்கப்படவுள்ளன. கடவத்தையிலிருந்து மாக்கும்புர வரையும் புதிய மெட்ரோ பஸ் சேவை இடம்பெறவுள்ளது. அத்துடன் தெமட்டக்கொடவிலிருந்து பொரளை, நாரகன்பிட்டி, கொகுவல, மொரட்டுபை ஊடாக பாணந்துறை வரையும் மெட்ரோ பஸ் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது. பத்திரமுலையிலிருந்து ராஜகிரிய பொரளை, பேலியகுட, வத்தலை ஊடாக எக்கல வரையான மற்றொரு மெட்ரோ பஸ் சேவையும் நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது. கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தை உள்ளிட்ட கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் சுற்றுவட்ட பாதை பஸ் சேவையும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. மேலும் கெஸ்பேவையிலிருந்து கோட்டை வரையான புதிய மெட்ரோ பஸ் சேவை கெஸ்பேவே, பிளியந்தலை, பொர்லஸ்கமுக, கொகுவல மற்றும் ஹேவலாக் ஆகிய நகரங்களூடாக இடம்பெறவுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் கொழும்புக்கு வெளியேயும் மெட்ரோ பஸ் சேவையை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த புதிய சேவையை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. விசாரணைக்கு அமைவாக இச்சம்பவத்தின் சந்தேக நபராக நாமல் ராஜபக்ச அடையாளம் காணப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. அதற்கமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று விளக்கமறியலில் உள்ள நாமல் ராஜபக்சவிடம் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றையும் பதிவு செய்தனர். அதன் பின்னரே இவ்வாறு அவரை சந்தேக நபராக பெயரிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அண்மையில் கைது செய்யப்பட்ட கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறுவர்த்தனவை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்குமாறு கொழும்பு முதன்மை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை ரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் அமைந்துள்ள காணியை கலப்பு திட்டம் ஒன்றுக்காக இந்திய கிறிஸ் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டதாகவே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அருத்தந்தை சிறில் காமினி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் சானி அபயசேகர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியான சாந்த ஜெயதிலக்க இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். பிரதம நீதியரசர் தலைமையிலான மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று அவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அருத்தந்தை சிறில் காமினிக்கு எதிரான மனுவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவர் முன்வைத்த முறைப்பாட்டில் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் இடம்பெற்றுள்ளதாகவும் அது தமக்கு மின்னஞ்சல் மூலம் கிடைத்ததாக அவர் தெரிவித்தமை நீதிமன்ற அவமதிப்பாகும் எனவும் மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிறுவனம் எனவும் அங்கு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரித்தது. இதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை குறித்து சானி அபயசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சத்தியப்பிரமாண பத்திரங்கள் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு மனுவும் நிராகரிக்கப்பட்டது. குறித்த வழக்கில் மனுதாரர் தரப்பினராக இல்லாததுடன் அதற்கான தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து எந்தவித நோட்டீஸும் பிறப்பிக்காமல் மனுவை நிராகரிக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முன் விசாரணைக்கு எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி அழைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 57 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணத்தை 3 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதாக இருவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யோசித்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். டேசி ஃபாரஸ்ட் முன்னிலையாகாத நிலையில் அவருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மருத்துவ அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார். இதனையடுத்து வழக்கு நவம்பர் 3ஆம் தேதி முன் விசாரணைக்கு அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திக்கு ஹேமால் ரத்னமல்ல நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2011 நடைபெற்ற நிகழ்வொன்றுக்காக கூட்டுறவு அபிவிருத்தி நிதியத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட பணத்தில் 19 லட்சம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் உரையாற்றவுள்ளார். 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வின் 5வது நாள் இன்று நடைபெறுகிறது. பொதுச்சபை விவாதம் நியூயார்க் நேரப்படி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதன்போது 8வது பேச்சாளராக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கையின் தேசிய அறிக்கையை முன்வைக்கவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை நேரப்படி இன்று மாலை 7:45 இரவு 8:30 இடையில் அமைச்சர் விஜித ஹேரத் உரையாற்றவுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பங்கேற்றுள்ளது. நாளுக்கு நாள் இடம்பெறும் வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஐடிஎன் டேக்கையார் பாதுகாப்பான வழித்தடம் வேலைத்திட்டம் இன்று கண்டி தர்மராஜ கல்லூரியில் நடைபெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் அங்கிருக்கும் எமது விசேட பிரதிநிதி எம்பி விஜய். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் அஸ்கர். வசந்தம் சொன்னங்களுக்கு இனிமையான மாலை நேர வணக்கம். உங்களுக்கு தெரியும் இந்த டேக்கையார் வேலைத்திட்டம் பாடசாலை மாணவர்களுக்காக வீதி போக்குவரத்து மற்றும் வீதி விபத்துகள் சம்பந்தமாக தெளிவு கூற வேலைத்திட்டமாக இடம் அதன் 26வது வேலைத்திட்டமானது இன்றைய நாள் கண்டி தர்மராஜ கல்லூரியில் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் கண்டி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 13 பாடசாலைகளில் இருந்து சுமார் 850 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எனவே பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இன்றைய நாளிலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த வேலைத்திட்டமானது சுயாதீன ஊடக வலையமைப்பு, அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை போலீசார், போக்குவரத்து போலீசாரை ஒன்றிணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதன் மிக சிறப்பான ஒரு வேலைத்திட்டத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் முடித்திருக்கிறோம். இந்த வருடத்தில் மாத்திரம் உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 8-9 மாதங்களில் பாடசாலை மாணவர்கள் மாத்திரம் 28 அல்லது 30 இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் இந்த வீதி விபத்தினால் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இலங்கை நாட்டை தாங்கக்கூடிய எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இவ்வாறு வீதி விபத்துக்கள் மூலம் உயிரிழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இதாகவே இருக்கிறது. எனவே அடுத்த சமூகத்திற்கு நாங்கள் வீதி விபத்தற்ற ஒரு நாட்டை உருவாக்கும் நோக்கில் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து, வீதி விபத்துக்கள், வீதி சமிஞ்ஞைகள், அதற்குரிய சட்டத்திட்டங்கள் பற்றிய பல தெளிவான விளக்கங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்கியிருந்தார்கள். எனவே இன்றைய நாள் பங்குபற்றிய பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இன்றைய நாளிலும் எங்களோடு இணைத்துக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இலங்கை முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய சியாபஸ்ட் காப்புறுதி நிறுவனம், அதே போல 1990 சுகசரிய சேவை, இவர்கள் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து பல சேவைகளை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கியிருந்தார்கள். அதே போல இன்றைய நாள் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுயாதீன ஊடக வலையமைப்பு வழங்கிய இந்த போக்குவரத்து சம்பந்தமான மிக பெருமதியான பரிசல்கள், அதே போல சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருந்தது. எனவே வெற்றிகரமான 26வது கேகே வேலைத்திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய கண்டி தர்மராஜ கல்லூரியில் முடித்திருக்கிறோம். நாளை நாங்கள் பிலிமத்தலாவ மத்திய மகாவித்யாலயத்தில் எங்களுடைய 27வது கேகே வேலைத்திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இன்றைய நாள் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளோடு நாளை நாங்கள் பிலிமத்தலாவ மத்திய மகாவித்யாலயத்தில் இருந்து உங்களை அன்போடு சந்திக்கிறோம்.
1: நன்றி. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவின் வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12 தேதிக்கு ஒத்திவைப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறையற்ற ராஜதந்திர கடவுச்சீட்டு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சசி வீரவங்சவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள சசி வீரவன்சவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் அதுக்கு எதிராக தாம் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக பிரதிவாதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் குறித்த மேன்முறையீடு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ பதிவேடுகள் இதுவரை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. குறித்த ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு அவகாசம் அளித்த பிரதமர் நீதவான் வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 12 தேதி வரை ஒத்திவைத்தார். அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கமைய அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்கான தகவல் அறியும் உரிமையும் உள்ளடங்குவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசை தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது சமூகத்தினரால் கோரப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச தகவல் அறியும் உரிமை தினத்தையும் இலங்கையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 நிறைவடைந்ததையும் முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்தார். அக்டோபர் மாதம் முதல் புதிய சாரதி திறன் முறை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதம் 31 திகதி முதல் இந்த முறை சட்டமாக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அக்டோபர் 1 திகதி முதல் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் கோபே முறையினூடாக அபராத தொகை செலுத்த முடியும் எனவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார்.
0: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
1: தாய்லாந்தின் 41 மாகாணங்களை பாதித்துள்ள கடும் வெள்ளம் காரணமாக தலைநகர் பேங்காக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக இதுவரை 8 உயிரிழந்துள்ளதுடன் 500,000 அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையால் பேங்காக்கின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நகரின் நீர் வடிகால் கட்டமைப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 அல்லது 3 நாட்களில் சில பகுதிகளில் சுமார் 320 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது பொதுவாக செப்டம்பர் மாதம் முழுவதும் பெங்காக்கில் பதிவாகும் மழையளவுக்கு சமமானதாகும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 80,000 அதிகமான மக்கள் இன்னும் தமது வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் உள்ளதாக தாய்லாந்து உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியான தீர்வு மட்டுமே சாத்தியம் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா தமது சமாதான முன்மொழிவை நிராகரித்த போதிலும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வுக்கு இடையில் ஈரான் இந்த சமாதான முன்மொழிவை முன்வைத்ததுடன் கட்டார் மத்தியஸ்தர்களூடாக அதனை அமெரிக்காவிடம் சமர்ப்பித்திருந்தது. ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் பிராந்தியத்தில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான 7 நாள் செயற்பாட்டை ஆரம்பிப்பது இந்த முன்மொழிவில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. எனினும் ஈரானின் முன்மொழிவை தாம் நிராகரித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்கா முன்மொழிவை நிராகரித்துள்ளதாக மத்தியஸ்தர்களூடாக உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாளை முதல் கொழும்பின் 7 வழித்தடங்களில் 121 மெட்ரோ பஸ்கள் சேவையில். நாமல் கிறிஸ் வழக்கில் ஒருவரை சந்தேக நபராக சேர்க்க லஞ்ச பேரம் மூலம் தீர்மானம். இன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றுகிறார் அமைச்சர் விஜிதகரத். யோசித்த மற்றும் அவரது பாட்டியின் வழக்கை அழைக்க நவம்பர் 3 தேதிக்கு நீதிமன்றம் உத்தரவு. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கமைய தகவல் அறியும் உரிமை அமைச்சர் நலிந்த ஜெயதேசர் தெரிவிப்பு. கடும் வெள்ளத்தால் வெறிச்சோடும் பெங்காக். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 7 on alert, on alert. உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடி

வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3123 வெற்றி இலக்கங்கள், 22, 34, 50, 71. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 22, 34, 50, 71. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 5009 வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 20, 27, 41. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 11, 20, 27, 41. வெற்றியீட்டிய ராசி கும்பம். மீண்டும் ஒரு முறை ராசி கும்பம். சனித்தாட்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5458 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 7, 43, 56. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 2, 7, 43, 56. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எச். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 3297 வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 30, 37, 76. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 18, 30, 37, 76. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. கப்பூர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 2473 வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 48, 63, 65. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 11, 48, 63, 65. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஸ். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் இலக்கம் 22. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 22. சூப்பர் தன சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1031 வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 6, 5, 0, 7, 9. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 7, 6, 5, 0, 7, 9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5005 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 0, 7, 9. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 5, 0, 7, 9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. சசிர்விற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1127 வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 6, 15. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள், 3, 6, 15. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: அன்னி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: என்ன சமையல் வீட்டுல?
1: சமையல் மீன் புடிச்சிட்டு வந்து சமைக்கிறோம்.
0: அப்படியா, உங்களுக்கு சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. என்ன
1: சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும் மகன் திலட்சனுக்காகவும் அபுலாசனாகவும் அக்கா உங்களுக்காகவும் நல்ல நான் கேக்குற பாட்டு ஒண்ணு தெரியுங்களா?
0: என்ன பாடல்? இலக்கத்தினூடாகவும் உங்களுடைய அன்பு சொந்தங்கள் யார் யாருக்காக எல்லாம் என்னென்ன பாடல் வேணும்னு சொல்லி எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமாகவும் பதிவிட்டீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன்.

Back-to-back hit music, only on Busundum FM. This is

பெட்டியடியாக்கி சந்தரமா வச்சுக்கிட்டோம் எனக்கெல்லாம் அப்பளமா நுறுகிடுடா.

பொருளாதாரமும் பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின்
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் சசிகுமார்.

0: வணிகத்தின் ஸ்டார் உதய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே சரோஜினி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டேன் மேடம்.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாடல், சந்தோஷமா இருக்கு கேட்க. எனக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடலை யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சின்னையா மகாதேவன், சுலைமான், இமானுவேல், சண்முகநாதன், மும்தாஜ், வேதம், அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, அசான், லெவன் தோட்டத்தில் இருக்கும் மோகன் குடும்பத்தினர்களுக்காகவும் பாடல் தாருங்கள் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
2: சில

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: The best live music streaming in Sri Lanka.

0: தமிழ் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த உமாச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் உமாச்சந்திரன். அன்பான இரவு நேர வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டு ஷோ எல்லாம் முடியாதான் சாப்பிடலாம்னு ஒரு ஐடியால
1: இருக்கிறேன்.
0: எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க? ஓகே உமாச்சந்திரன், அடுத்துமே ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: சின்னையா மகாதேவன், ஆதி முதலமையா, சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி, சூரியகுமார், சிவரஞ்சனி. இந்த நேரத்தில் நீங்க கேட்கும் அதுக்கு
0: நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: மலையாளம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய மார்க்கெட் வந்திருக்காங்க. வணக்கம் மார்க்கெட்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: ஓகே மார்க்கெட், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமையல்லாம் முடிஞ்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்ப சாப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க?
1: சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 8-9 மணி ஆகும்.
0: அப்படியா? ஓகே ஓகே. சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸா எஃப்எம் கேட்டுட்டு
1: சந்தோஷமா கேட்டுக்கிட்டு
0: இருக்கோம். ஓகே ஓகே மார்க்கெட். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும், மகள் மேசியா சாருணிக்காகவும், பசந்தம் சொந்த மனைவிற்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: அநேகன் திரைப்படத்தில் ஒரு சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். நீங்களும் கூட தொடர்ந்து மலைகளை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்க 0-1-2-7-5 0-0-1 கதைப்போல 0-1-2-7-5 1-1-1 கழுதங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா எங்களோட வாட்ஸ்அப் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0-7-0-47-2-6 என்ற இலக்கத்தினுடாக இப்பயும் கூட பேச. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: ஃபரிதா.
0: எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகேமா.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யாரு இருக்காங்க கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அதே போல எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய இரவு நேரம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சீதா வெளிமடையில இருந்து. மற்றும் ஹாய் இரவு நேரம், வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி இங்கிரியில இருந்து ரவி வந்திருக்காங்க. அதே போன்ற அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லி செல்வி நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கொண்ட அத்தனை நண்பர்களுக்காகவும் அளிக்கிறது பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: அன்பான இனிய இதோ வணக்கம் ரூபகுமார், ஸ்ரீ ரூபி மேடம், எப்படி மேடம் சும்மா இருக்கீங்களா? மிக்க நாளே புறம் கூட பேச கிடைச்சிருக்கீங்க மேடம்.
1: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க வணக்கம் சொன்னதை விட என்னோட முழு பேர் அப்படியே சொன்னது எனக்கு மிக்க மிக்க சந்தோஷமா இருக்குது.
2: உங்களோட பேரை சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் மேடம்.
1: ஓகே ஓகே, அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா மேடம்?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா உற்சாகமா இருக்கேன்.
2: நீண்ட இடைவெளி புறம் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு.

0: ஆமா ஆமா, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நானும் உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கம்பாயில இருந்து கொழும்பு வரைக்கும் போலீனாதான் உங்களோட நிகழ்ச்சி வந்தேன்.
0: ஆமா ஆமா, கொஞ்சம் எப்பவுமே நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்கல்ல.
1: ஆமா
0: எடுத்தேன்.
1: அவர்களுக்கும் தோப்பூர் செல்வனாருக்கும் தம்பி மொய்டின்காவும் எனது அன்பு சகோதரி கொழும்பு பயனாளரைக்கும் மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்ல மாலுக்காவும் எனது அருமை சகோதரி மாமநிலை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும் சகோதரி பரிந்துரை சிரிப்புக்கு சொந்தக்காரர் அருள்மொழிக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பசந்த எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிற அனைத்து நேர்களுக்கும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி.

0: தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். கொச்சி கடையில் இருந்து
0: இடனையா எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். உங்களோட அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே இடனையா, அந்த எனர்ஜில தான் கால் பண்ணி பேசுறீங்க. அப்படியா? ஓகே, தொடர்ந்து கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரி சரி.
0: அடுத்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயா, ருசலகம, குசலராஜா, கொழும்பு, பன்னெண்டு மலர், சப்பமழ்கந்த, வசந்தகுமார், கிளவட்டம், குலசம், வதுள்ள, ராஜமாணிக்கல், ராஜேந்திரன், களிமாண்ட செல்லுராம், பத்ரமுள்ள திருமதி, ராஜா சஹாரா, அதுபோல மேரில் சென்ற பத்தன, வீரைய சித்தம், முந்தாஜ் வேகம், கடுவல மனோகரன், அருள்மொழி, விஸ்தா, சாம்குமார், ஆட்டோ விஸ்வரன், கிருஷ்ணவர்த்தன், ஐயா கண்ணு, உமாச்சந்திரன்,
0: உங்களுடைய அன்பு சொந்தங்கள் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும், அது மட்டும் இல்லாம எந்தெந்த அன்பு சொந்தங்களுக்காக பாடல் கேட்கறீங்கன்றதையும் எங்களுடைய வாட்ஸ்அப் பிழைக்கு

0: ரொம்ப ரொம்ப சூறான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு?
1: செல்வி.
0: செல்வி எப்படி இருக்கீங்க? ஓகே செல்வி, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: ஓகே,
0: எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு அடுத்த மூணு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்கலாம். சரியா?
1: ஓ, நல்ல பாட்டு தான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற போது

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: அழைப்பு எதுவும் தெளிவில்லாம இருக்குது ஐயா. வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்யறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சவாரி எல்லாம் எப்படி போனது? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த பாடல் ஒன்று இருக்கு, அந்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம்
1: மணித்தியாதின் ஸ்டார் திரைப்படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க?
2: நன்றி
1: நன்றி. அதே போல இனிமையான இருவனிர வணக்கம். நாங்களும் வசந்தத்தோடு தான் சொல்லி பக்பெட்டிக பிரகதிபுரை அவிசாமலியைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரண்யா, இசைஞானி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே போன்று ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறேன். ரோஜாக்காக பாடல் தாருங்கள் சொல்லி பிரசாந்த் சீராஜ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரூபி, அன்பான இருவனிர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி கென்யால இருந்து குறிஞ்சங்கினி அசூர்தீன் வந்திருக்காங்க. நூர்ஜகான் பாடல் விரும்பி கேட்டு அன்பான இருவனிர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி உங்களுக்கு சொல்கிறேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது சொல்லி பரத்துகிறதுல இருந்து அருள்மொழி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பெரிய நினாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ஹாய் அன்பான இருவனிர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி சிஸ்டர் சொல்லி கொட்டகலிலிருந்து சந்தனம் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா அன்பான இருவனிர வணக்கம் சொல்லி ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி பூனாக்கள் இருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமாரும் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி இருவனிர வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் முனைந்திருக்கிறேன் சொல்லி பிரசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான இருவனிர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நண்பர்களுடன் கேட்டு ரசித்துட்டு இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் சும்மா வேற லெவல்னு சொல்லி ஹக்குரணிலிருந்து ஷாருக் வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்காக மொழிக்கிறது பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் என்று சொன்னீங்களே.

தேங்க்ஸ். நன்றி ஸ்ரீ சுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் வரை காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7725 0001 அல்லது 0312 7725 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதே போன்று வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0766 047 102 6 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இதமான இரவு புள்ளத்தில் இனிமையான பாடல்களை சுமந்த வண்ணம் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். முதல் நேர் வாகரிலிருந்து வணக்கம் சிவனேந்திரன்.
1: என்ன
2: செய்யணும்
1: ஒண்ணும் செய்ய முடியாது.
2: பாடலுக்காக
1: பாடலுக்காக
2: அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மாருக்காகவும் சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும் மகன் திலச்சனுக்காகவும் அண்ணா உங்களுக்காகவும் நான் கேக்குற பாட்டு தெரியுங்களா?
1: என்ன பாடல்?
2: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா. நல்ல பாட்டு, நல்ல குடிப்பேன்.
1: காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா? உண்மையா?
2: ஓ
1: உண்மையா? சரி, அதுக்கு முயற்சிக்கிறேன்.
2: நன்றி
1: நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பேஸ்புக் வழியாகும், அழைப்பின் வழியாகும், வாட்ஸ்அப் வழியாகும் வருகின்ற பாடல் கேட்டு பாருங்கள். இனிமையான பாடல் பைசன் திரைப்படத்துக்காக.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் அட்டாளச்சியிலிருந்து நௌஷாத். வணக்கம் நௌஷாத். அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். சொந்த அழைப்பினூடாக வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரது? உங்களுடைய பெயரை சொல்லலாமே. கணேஷ். ஓகே கணேஷ், எப்படி இருக்கீங்க கணேஷ்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, நல்ல சந்தோஷமா இருக்கேன் கணேஷ். உங்களை போலவே அளவெட்டி பக்கம் என்ன மாதிரி மழையா? மழை இல்லை. சரி சரி, சொல்லுங்க யார் யாரெல்லாம் இப்போது இணைந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கிறது. அன்பான வணக்கம் போனேஷன்னா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் அக்கரைப்பத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட சரஸ்வதி ஹட்டல் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போவதாக இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒழிக்கின்ற பாடல் படுத்திருக்கிறது சொல்லிக்கொண்டு எங்களோட ஐஸ்வர்யா வெள்ளத்துல தான் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. என்ன போனேஷன்னா, எனக்காகவும் எனது அன்புக்குரிய சொத்துக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே ரமேஷ் கடுவலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

இனிமையான பாடலோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. காற்றலைகள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வரிசைகளில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm என்று இணையதளம் சென்று நினைச்சால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பு வணக்கம் போனிஷன்னா அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீந்துளையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரோஜா அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுக்கிறார். கந்தலாய்க்கு உயிதின் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. நீ புன்னகைத்திடும் நிமிடம் உயிர் பிறந்து உடல் முழுவதும் உணர்ந்து போகிறேன். நினைவுகள் நான் மரணித்தாலும் மண்ணறைக்குள் உன் முகம் தெரியும். அருமை. நீங்கள் கவிதை எழுதும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதினா நன்றாக இருக்கும். மூதூர் பட்டத்தில் வடிவில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். போனிஷனா அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வேறு வலையிலிருந்து சமத் மாதத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள். நந்தகுமார் நந்தகுமார் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இனிமையான வணக்கம் புவனேஸ்வரன் மங்கை கரசி ஹட்டனிலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நவீன் வந்திருக்கிறார். அக்குறனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஷாருக் என்று பகிர்ந்திருக்கிறார். ஷாருக் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். புவனேஷனா இனிமையான வணக்கம். பண்டார வலையிலிருந்து வினோதன் வினோ லதா கிஷாந்தன் ரோஷான் ஷபினாஷ் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. ஹரிச்சரன் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். நான் சரோஜனின்னு சொல்லியிருக்காங்க, எட்டியாந்தோட்டையிலிருந்து. நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். எங்களுக்காகவும் பாடல் தாங்கள். பிறை தேடும் இரவிலே நல்ல பாடல் முயற்சிக்கிறேன். அன்பு கலந்த வணக்கம் ஜே எம் ரிஸ்வான் இளந்தகோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலைகள் வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இப்போது பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார். வணக்கம்.
1: பகல் நேரம் கொஞ்சம் மழையா இருந்தது,
0: இப்ப குளிரா?
1: இப்ப குளிரா இருக்கு.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்களை இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறார் டியாந்தோட்டையிலிருந்து. வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: உங்களை போல் நலமா உச்சாமத்தையும் உடல் நலத்துக்கு இருவன் துணை சார்.
0: நன்றி நன்றி விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன். அப்படியா, லைன் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே?
1: ஒரே மழையா இருக்கு சார் எங்கிட்ட.
0: ஆ மழையா?
1: சொல்லுங்க. கட்டால இருக்கும் மருமகள் ஜெகா ஜஸ்மின் கசலே, பணவத்தலுக்கு மருமகள் சங்கீதா அபிதுக்கு பிக்சன் கண்வானன் போகராஞ்சி, கேட்ல இருக்கும் மருமகள் அலுசலி மகளான சுரேஷா கல்வன் சுரேஷ்குமார், மற்றும் பணவத்த ஒன்னாநம்பில் இருக்கும் சாந்தா டீன் குடும்பத்தாலும் ரவி குடும்பத்துக்காகவும் மற்றும் கமல் குடும்பத்துக்காகவும் ஜட்டியாந்தோட்ட தேவி ஸ்டோரிஸ்வரி அம்மா புஷ்வரன் என்ன குடும்பம் அன்பான அடிப்பால் உங்களுக்கும் பதவி கேட்டு
0: சார் எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி சார். நன்றி சார். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ராஜா வந்திருக்காரு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்லா சந்தோஷமா இருக்குன்னு ராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. யாரோ உனக்காக காத்திருக்கிறார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதே. யாரும் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, மாறாக யாரோ நமக்காக காத்திருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களுக்காக காத்திருக்கிறோம், அவ்வளவுதான். நல்ல பாடல் தெரிவுகள்னு சொல்லிக்கொண்டே பிரசாந்த் சிராஜ் அந்த கமெண்ட்ஸ் பார்த்து விட்டுக்கிறார். அருமை நன்றி. மூதூர் பட்டுத்திட்டிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் ஸ்டீவன் டெய்லர்ஸ், ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஸ்டீவன் வந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று பதிவிருக்கிறார். வணக்கம் இரவு பொழுது வணக்கம் சோதரா, நான் 6:50 இதே ரத்னம் என்று சொல்லியிருக்கார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு தங்கமயில் இருந்து ஜமுனான்னு சொல்லியிருக்காங்க, ஹப்பத்தல் இருந்து. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இனி இரவு பொழுது வணக்கம் புவனேஷ், நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். ஜே எம் ரிஸ்வான் என்று சொல்லியிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பார்த்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சி கூட எடுத்திருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: பாடலும் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க பாபு, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பிரசாந்த பாட்டுதாங்க.
0: பிரசாந்த பாடலா? சரி, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: கவிதை உண்டு.
0: சொல்லுங்க.
1: அன்பு, அன்பு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை, அது அன்பை தவிர.
0: அது அன்பை தவிர. அருமை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லோருக்காகுமா? சொல்லுங்க.
1: பாட எனக்காகவும், அன்பு கணவர்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்கா, சித்தியாஸ்மே, திருஷ்மா, ஜமிலா, அருமா, பர்த பாத்மா, ரவி, ரகுமா, மருசு, பாருக், வைதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோசன், உமாசன், வசனகுமார், ஈதன், சரோஜன், அப்துல் நாசிர், மோகன், அப்துல் மஜிக்குன், மற்றும் வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: கேட்கலாம்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வல்லவன் திரைப்படத்துக்காக பாடலை ஒளி தூக்கிறது அனுராதபுரத்திலிருந்து ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க ஃபாரூக்?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிடாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டுட்டேன். உங்களே இப்பதான் கிடைச்சது.
0: அப்படியா?
1: சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட பேசுறதுல. சொல்லுங்க ஃபாரூக், அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: மனைவி சித்தி, அரிஷா மகன், ரொசான், ரிசான் மகன், நஜிப்பான், நசிகா, பேரன், தாய், பேத்து, சச்சு, லியானா, அம்பாத்தோட்டை, ஜெமிலா, சுலைமான், மரசு, கொழும்பு, மஜித், முன்தாக் பேகம், மாத்தல, இம்தியாஸ் சேருக்கும், அரபா நகர், பரிடாவுக்கும், கல்கும், ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்த கேக்கும், அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பாட்டு இருக்காங்களே.
0: சரி, எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் ராசையா. வணக்கம் ராசையா. ராசையாட பேத்தி பேசுறீங்களா? உங்க பேர்
1: என்ன?
0: உங்க பேர் என்னம்மா?
1: தினு.
0: என்ன சரிங்க, படிக்கிறீங்களா?
1: தங்கச்சி மனோலி, பிரவீனா, தம்பி கவிந்து, இஷான்
0: மற்றும்
1: நன்றி.

Hi, Malini. I'm Krishnan. நான் இத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

காற்றலைகள் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ரொம்ப சந்தோஷம் அன்பா, எப்படி இருக்கிறீங்க? கிளிநொச்சியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே பரமேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். பரமேஸ்வரன் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 076-0-47-102-6 இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ள முடியும். இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாரங்க சொல்லிக்கொண்டே ரோஜா, என் தனிமையின் போது குரலாக வராத என் வார்த்தைகள், நான் உழைந்து கிடந்த நாட்களில் எங்கே போயிருந்தாய்? இப்போது என் சிரிப்பை பார்த்து அன்பு காட்டாதே. என் கண்ணீருக்கு தேவைப்பட்ட அனைப்பும் அப்போதில்லை, இப்போது எதற்கு? வேண்டாம். நீர்கொழும்பு சேம்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வெல்டன் கருங்காலிச்சோரிலிருந்து அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஜஃபர் ஃபாயிஸ், அருவிகள் ஓடிய பாதைகள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது, கூழாங்கற்களை போராக்கி அவள் நினைவாக எரிந்த படி அவன், அவனை பார்ப்போர் நையாண்டி செய்வார்கள், யுத்த களம் சோர்னை போல, அவன் அவளின் காதல் யுத்தத்தில் கருப்பான இதயம். அருமை. பலாங்குடிலிருந்து அவனாசி வைஜந்திமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல அதிபர் சிவா, அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ருவானிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காகவும் வருகிறது பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. தேஹிவளிலிருந்து கிருஷ்ணவேணி. வணக்கம் கிருஷ்ணவேணி.
1: வணக்கம்
0: கிருஷ்ணவேணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமாக இருக்கிறேன். உங்களுக்கு இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு.
0: அப்படியா கிருஷ்ணவேணி, சொந்த இடமே தேஹிவளியா?
1: இல்ல, கண்டி.
0: கண்டியா? சரி சரி சரி. பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீங்க? நேரம் போறது தெரியாது. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எனக்கு மகனுக்காகவும், எனக்கு சகோதரி குடும்பத்துக்காகவும், அக்கா குடும்பத்துக்காகவும், வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பில் சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கேன் விமலா தேவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மலர்கள் மலர்ந்தால் மட்டும் அழகில்ல, அது வாடாமல் வதாகங்கள் இருப்பது தான் அழகு.
0: சரி, வாழ்த்துக்கள். யாரெல்லாம் விடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி.
0: இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சி நடந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா?

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசா.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நாங்கள் கிறிஸ்தவ பாடலினை கேட்டோம். நேயர்கள் தொடர்ந்தும் இஸ்லாமிய பக்தி கீதத்தோடு இணைந்திருக்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.7 www.vasanthamfm.lk என்ற இணையதள முகவரியுடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. விதைகள் மண்ணுக்குள் புதையும் போது அவை அழுவதில்லை, ஏனென்றால் அது மரமாக முளைக்கும் என்று அதற்கு நன்றாகவே தெரியும். அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் உடைஞ்சு போகவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க படுற கஷ்டங்கள் நாளைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எனவே நேற்றைய காயங்களை மறந்துருங்க, இன்றைய நாளை நம்பிக்கையோடு ஆரம்பியுங்கள். இன்று நீங்க எல்லோருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாள் கூட சொல்லலாம். ஏனென்றால் இன்று வந்து செவ்வாய் ராகம். 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாள் முழுவதும் அப்படியே உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. விடியல் நிகழ்ச்சியிலையும் உங்களை மகிழ்விக்க அருமையான பாடல் தெரிவுகளோடு நானும் வந்துட்டு இன்றைய நல்ல நாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0725705 அதே போல 0725111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0674 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0674 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமிகமுடைய உத்திகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகளை 5 மணி கடந்து 10 நிமிடமாக மீந்த வேலை அரங்கேற்ற வேலை திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.

செவ்வாய் ரகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 19 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பெரிய கல்லார் உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜீதுவின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவலப்பிடிதான் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி, கலைச்செல்வி, அருணா, பிரியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. சும்மோதரி, வாத்தோட்டம், சின்னைய, மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜமீலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷனி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சின்னத்தம்பி, பனாவதி, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பனாவதி இந்த கவிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வெள்ளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சியோடு தன்னை இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கு இந்த சின்னத்தம்பி வந்திருக்கிறாரு. துளசுல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஸ்வரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழுக்கு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சரன், நாகேந்திரன், சுக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இந்த கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். சிவானி நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள்லாம் அருமையிலும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தர்ணிகளிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ணவேணி. இனிமையான காலை பொழுது வணக்கங்களுடைய ஊர்கூட தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. லிந்தொழில இருந்து இலக்கம் 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. மஸ்கலியா பிரவுன் சீட்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹேடன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். பலாங்கோடு இருந்து குமாரி வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 இருந்து தரிசனி குணசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் பாடல் தெரிவு எல்லாம் அருமையாக இருக்கிறது. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ், தேகல, வட்டவடைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையுமையான பாடல்